0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா.

0: பாக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட் தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Neengal kettukondirupadhu 89.4 Tamil FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். Tamil FM ka hukku, Tamil FM ka hukku, hukku, hukku.
5: Hahaha, that's my dad, Raja.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மகிழ்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அழகான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நாம் பெற விரும்புகின்ற நல்ல விஷயங்களை மிக விரைவாக நாம் பெற்று மகிழ்வதற்கு என்ன வழி? நீங்கள் எதையெல்லாம் செய்வது சிரமம் என்று நினைக்கிறீர்களோ, கடினம் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யாமல் தவிர்க்கிறீர்களோ, தள்ளி போடுகிறீர்களோ, அவற்றையெல்லாம் நீங்கள் எவ்வளவு விரைவாக செய்து முடிக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக நீங்கள் விரும்புகின்ற நன்மைகள் உங்களை வந்து சேரும். இதுதான் நாம் பெற விரும்புகின்ற நன்மைகளை மிக மிக வேகமாக பெற்று மகிழ்வதற்கு மிகச்சிறந்த வழி. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக உங்கள் வாழ்க்கையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பெற விரும்புகின்ற நன்மை, அதை அடைவதற்கான வழி, அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், அதை செய்வதற்காக நாம் காட்டுகின்ற தயக்கம், அது மிக கடினமாயிற்று, அதை எப்படி செய்வது, அது மிக மிக சிரமம், அதை எப்படி நான் செய்வது, இப்படி எவையெல்லாம் நமக்கு நன்மையை மிக எளிதாக கொடுக்குமோ, மிக விரைவாக கொடுக்குமோ, அது போன்ற செயல்பாடுகளினுடைய கடினத்தன்மையை கருதி அவற்றை நாம் செய்வதிலே நம்மை பெரும்பாலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. நீங்கள் மிக மிக சுலபமான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் அடைய விரும்புகின்ற நன்மைக்கும் உங்களுக்குமான தொலைவு அதிகமாகும். அதை நீங்கள் பெறுவதற்கான கால அவகாசம் அதிகமாகும். நமக்கான நன்மை, நமக்கான மகிழ்ச்சி நமக்கு உடனே வேண்டும் என்றால் அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சியினுடைய கடினத்தன்மை கூடத்தான் செய்யும். ஒன்று, நாம் காத்திருந்து அதற்கு ஈடாக நன்மையை பெறலாம், அல்லது கடினமாக உழைத்து அதிகம் மெனக்கெட்டு அதற்கு ஈடான நன்மையை பெறலாம். ஆக மொத்தம் நாம் பெற விரும்புகின்ற நன்மைக்கு தகுந்ததை நாம் கொடுத்துத்தான் அதை பெற முடியும். நீங்கள் சிரமப்படாமல் பெற வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். கொஞ்சம் சிரமப்பட்டால் உடனடியாகவே, மிக விரைவாகவே உங்களுக்கான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உபயோகப்படுத்தி பாருங்கள். நிச்சயம் பல நன்மைகள் இன்றே உங்களை வந்து சேர்ந்திருக்கும். அதற்கு முன்கூட்டிய என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாது.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஏதோ ஒன்றிற்கு மனதளவிலே நாம் கட்டுப்பட்ட மாதிரியே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதே. அப்படி இல்லாமல் பாரமற்ற ஒரு மனது, எதற்கும் கட்டுப்படாத அல்லது எதற்குள்ளும் சிக்கிக் கொள்ளாத, எதனாலும் பாதிக்கப்படாத, எப்போதும் இலகுவாக மகிழ்ச்சியை அனுபவித்து நிம்மதியோடு வாழுகின்ற ஒரு மனநிலை, அதுதானே நமக்கு நிஜமான சுதந்திரம், இல்லையா? அப்படிப்பட்ட மனதளவிலான ஒரு விடுதலை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு தத்துவ ஞானி செனக்கா அவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஒருவர் உன்னை புகழும் போதும், ஒருவர் உன்னை இகழும் போதும், உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போதும் அல்லது ஒரு தீமையை நீ எதிர்கொள்ள வேண்டி வரும் போதும், உனக்கு லாபம் கிடைக்கும் போதும், நஷ்டம் கிடைக்கும் போதும், இப்படி எல்லா நிலைகளிலும் நீ எந்த விதத்திலும் மாற்றமடையாமல் இருக்கின்ற ஒரு மனநிலை உனக்கு வாய்க்குமேயானால், அல்லது அப்படி ஒரு மனநிலையை நீ உனக்குள்ளே உருவாக்கி தக்க வைத்துக் கொள்ள முடியுமேயானால், அதுவே உன்னுடைய இயல்பாக மாறுமேயானால், வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாலும் உன்னை, உன்னுடைய மனதை, உன் மனதின் மகிழ்ச்சியை, நிம்மதியை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போது நீ பரிபூர்ணமான சுதந்திரத்தை பெறுவாய் என்கிறார் செனக்கா அவர்கள். நாம் மகிழ்ச்சியை விரும்புகிறோம், லாபத்தை விரும்புகிறோம், நன்மையை விரும்புகிறோம், புகழ்ச்சியை விரும்புகிறோம். இதற்கு எதிரான விஷயங்களை எல்லாம் நாம் விரும்புவதில்லை. ஆகவே நாம் விரும்பத்தகாத ஒன்று நமக்கு ஏற்படும் பொழுது, அதை நாம் சந்திக்க நேரும் பொழுது, நம்முடைய மனம் வருத்தத்திற்குள்ளோ ஏமாற்றத்திற்குள்ளோ சிக்கிக் கொள்ளுகிறது, இல்லையா? இது இயல்புதானே என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி என்றால் அந்த பாதிப்பு உங்களுக்கு வருவதும் இயல்புதான். பாதிப்பு வரக்கூடாது, மனமானது அந்த வட்டத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டு அல்லல் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், அது மகிழ்ச்சியை நிம்மதியை இழக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால், சராசரியான அந்த மனித மனதிலிருந்து சற்று உயர்ந்து எதனாலும் பாதிக்கப்படாத, எப்போதும் அசராமல் அப்படி கம்பீரமாக நிற்கின்ற ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நம்மிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எப்போதும் நம்முடைய மனநிலை என்பதாக அதை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் எந்த ஒரு சூழலிலும் சிறைப்பட்டு விடாத ஒரு சுதந்திரமான மனநிலையாக எப்போதும் நீடித்திருக்கின்ற மகிழ்ச்சியை, நிம்மதியை நம்முடைய மனதிற்கு வழங்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: சிஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக தங்களுடைய வாழ்வியல் முறைகளாலே நமக்கு வழிகாட்டக்கூடிய மகத்தான மனிதர்கள், அவர்களினுடைய அந்த வாழ்வியல் தருணங்கள், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். உலக புகழ்மிக்க நாடகாசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஆங்கில மொழியிலே பல புதிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்துகின்ற அளவிற்கு அந்த மொழியிலே புலமை மிக்கவராக இன்றைக்கும் போற்றப்படுபவர். 13 வயதிலே தன்னுடைய பள்ளி படிப்பை வறுமையின் காரணமாக நிறுத்திவிட்டு ஜீவனோபாயத்திற்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடுகின்ற சூழ்நிலையில் இருந்தவர்தான் அவர். அப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கான வழியை தேடி லண்டன் மாநகரத்திற்கு வருகிறார். பல இடங்களிலே வேலை தேடி அலைகிறார். அப்போதெல்லாம் நாடகம் பார்க்க வருபவர்கள் குதிரை மீது ஏறி வருவார்கள். இப்போதெல்லாம் நம்முடைய 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை அது போன்ற அரங்கங்களினுடைய வாகன நிறுத்தும் இடத்திலே நிறுத்திவிட்டு போகிறோம் இல்லையா, அது போல குதிரையிலே வரக்கூடியவர்கள் அந்த குதிரைகளை வெளியிலே நிறுத்திவிட்டு தான் உள்ளே போக முடியும். இப்போது இருக்கக்கூடிய வாகனங்களை நாம் பூட்டி விட்டு போய்விடலாம், ஆனால் குதிரைகள் உயிருள்ளவை, அவை எங்கும் போய்விடாமல் பாதுகாத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த பணியை செய்வதற்காக வென்று அந்த அரங்கங்களினுடைய வாயிலே சிலர் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவராக ஷேக்ஸ்பியர் அவர்கள் பணியிலே சேர்கிறார். அவர் மிகவும் கவனத்தோடும் பொறுப்போடும் குதிரைகளை பார்த்துக் கொள்வதனாலே வழக்கமாக அரங்கத்திற்கு வருபவர்கள் எல்லோரும் அவரிடத்திலேயே குதிரைகளை விட்டு செல்கிறார்கள். ஒரு கட்டத்திலே தனக்கு கீழ் 2-3 பேர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டு இந்த குதிரைகளை பராமரிக்கின்ற வேலையை ஷேக்ஸ்பியர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அரங்க வாசலிலே குதிரைகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒருவர், 13 வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்திய ஒருவர், அதற்கு பிறகு வாழ்க்கையிலே அவர் தன்முனைப்போடு வளர்ச்சி அடைந்து தன் வாழ்வியல் அனுபவங்களை ஒன்று திரட்டி எழுதிய நாடகங்கள் எந்த அரங்கத்தின் வாயிலே அவர் குதிரை காப்பாளனாக இருந்தாரோ அதே அரங்கத்திலே பலரையும் மகிழ வைத்து, நெகிழ வைத்து, பாராட்ட வைத்து பெரும் வெற்றி பெற்றனர். வாழ்க்கையில் இந்த நிலையில் இருக்கிறோமே என்று எந்த சூழ்நிலையிலும் நாம் வருத்தப்படவே கூடாது. இந்த நிலை நிச்சயம் மாறும். இரவு கடந்தால் விடியல் உண்டு, கவலை கடந்தால் களிப்பு உண்டு, இதிலே மாற்றமில்லை. அதற்கு உதாரணமாகத்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பூஜ்யமாக இருந்தவர் நாடக உலகத்தை தன்னுடைய ராஜ்யமாக மாற்றினார். அதே போல நாமும் கூட நம்பிக்கையோடு முனைந்தால் நம் வாழ்க்கையினுடைய எந்த இன்னலான நிலையையும் இன்பமயமானதாக மாற்றிட முடியும் என்கிற நம்பிக்கையை நமக்கு வழங்கக்கூடிய ஷேக்ஸ்பியர் அவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். எந்த சூழலும் மாறக்கூடியதுதான், அதை மாற்றுகின்ற வல்லமை நிச்சயம் நம்மிடத்திலே உண்டு என்கிற நம்பிக்கைதான் நம் வாழுகின்ற வாழ்க்கைக்கே அச்சாணி. இதை புரிந்து கொண்டு நம்பிக்கையின் கைப்பிடித்து இந்த நாளை சிறப்பான நாளாக நாம் மாற்றுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளியும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக இருக்க வேண்டும், அப்படியே மற்றவர்களாலும் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மூளையும் இதயமும் முன்னின்று உங்களை வழிநடத்த வேண்டும். உங்கள் நாவு அந்த இரண்டையும் பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் உங்கள் மூளையையும் மனதையும், அதாவது அறிவையும் உணர்வுகளையும் முந்திக் கொண்டு முன்னால் வந்து நின்று உங்கள் நாக்கு தன்னிச்சையாக தான் செயல்படுமேயானால் உங்களால் ஒரு சிறந்த மனிதராக, நல்ல மனிதராக, எல்லோராலும் விரும்பப்படுகின்ற மனிதராக இந்த உலகத்தில் திகழவே முடியாது. கிராமங்களிலே விளையாட்டாக சொல்வார்கள், நரம்பில்லாத நாக்கு அது எப்படி வேண்டுமானாலும் வளையும் என்று. நாக்கு என்பது இங்கே நாம் பேசுகின்ற பேச்சை குறிக்கிறது. அந்த பேச்சு பேசப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய அறிவாலும் உணர்வாலும் அது பரிசீலிக்கப்பட்டு நம்முடைய நற்குணங்கள் அதை அனுமதித்த பிறகுதான் அந்த பேச்சு வெளிப்பட வேண்டும். அறிவற்றதாகவோ உணர்வற்றதாகவோ அந்த பேச்சு வெளிப்படுமேயானால் கண்டிப்பாக அது கேட்பவர்களை பாதிக்கும். உங்களுக்கே கூட அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும். ஆகவே மனதையும் அறிவையும் பின்பற்றிய வண்ணமே நம்முடைய நாக்கின் இயக்கம் இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி அறிவார்ந்த கருத்துக்களை, நம்முடைய நல்ல உணர்வை வெளிப்படுத்தி மற்றவர்களினுடைய உணர்வையும் மதிக்கக்கூடியதான பேச்சுக்களை எப்போதும் பேசுவதை நாம் வழக்கமாக்கிக் கொள்ளுகின்ற அந்த நிலைதான் நம்மை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக எல்லோர் முன்னிலையிலும் அடையாளப்படுத்தும். அந்த அடையாளமே அத்தனை பேரினுடைய அன்பையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதைத்தான் மிக மிக எளிமையாக நம்முடைய தமிழ் முன்னோர்கள் பழமொழியாக சொல்வார்கள், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று. வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஆற்றல் உண்டு. ஆகவே அவற்றை மிக கவனமாகவும் கனிவாகவும் வெளிப்படுத்த வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. அதுவே நமக்கும் எல்லோருக்கும் நன்மையை செய்யும். இதை உணர்ந்து சொல்லின் செல்வர்களாக நாம் எல்லோரும் திகழ்கின்ற ஒரு நல்ல நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: எந்த ஊர்ல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு எந்த கண்ட்ரில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த வாரம் இது வரைக்கும் எப்படி போயிருக்கு, ஓகேவா, சூப்பரா, இல்ல ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா, வாட்எவர் இட் இஸ் எனக்கு நீங்க வந்து அனுப்பி கொடுங்க. சரியா, ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHNA தான் ஸ்பெல்லிங். நானும் பொறுமையா ஒரு ஒரு மெசேஜா பாக்குறேன். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பம் படத்துல இருந்து ஏன் ஃபியூஸ் போச்சு, அதுக்கப்புறம் மங்காத்தால இருந்து இது எங்க பழைய இலக்கா, ரெண்டு பாட்டும் கமிங் அவே ஆன் மெர்சில் மார்னிங். குட் மார்னிங்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது. கடந்த ஒரு மாசத்துக்கு மேல ஒன்றரை மாசத்துக்கு மேல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு நேத்திக்கு சாயந்தரம் அந்த அலர்ட், நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தை கிளப்பக்கூடிய அந்த அலர்ட் சவுண்ட் கேட்ட உடனே அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எல்லாருக்கும் வந்திருக்கும். ஐ எம் ஷோர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த அலர்ட் வந்தது. சோ அந்த அலர்ட் வந்து லாஸ்ட் எப்பனா ஜூலை 12th ஆர் சம்திங், ஒரு ஜூலை மாசம் ஒரு நாள் ஜூலை 12th அப்புறமா நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அலர்ட் தான் இது. ஆனால் அப்போ வந்து அலர்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டம் இஷ்யூனால வந்தது, ஸோ நத்திங் டு வரின்னு சொல்லி நமக்கு யூனோ சமாதானப்படுத்திட்டாங்க. இதுவும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. அண்ட் இதையொட்டி நம்ம பார்த்தோம்னா நம்ம யூஏஇ இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அது ரெடியாக நேற்றுக்கு அறிவிச்சிருக்கிறது. ஈரானோட இருக்கக்கூடிய ஆல் ட்ரேட் அண்ட் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அண்டில் ஃபர்தர் நோட்டீஸ். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திருப்பியும் இந்த ரீஜனல் கான்ஃப்ளிக் வந்து எஸ்கலேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த யூஏ எம்ஓஎஃப்ஏ அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஏஇ அண்ட் ஈரான் நம்ம பார்த்தா எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாப் ஆகியிருக்கு. சடன்லி இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி நடந்த உடனே யூனோ ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து பாதுகாக்கணுங்கிற அந்த காரணத்தினால இப்ப நாங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நேத்துக்கு வந்த அந்த அலர்ட்டுக்கான காரணம் அதன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யூஏஇ ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ரெண்டு இன்கமிங் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃப்ரம் ஈரான் டெரிட்டரி டீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதை சக்சஸ்ஃபுல்லாக இடை மறிச்சிட்டாங்க, இன்டர்செப்ட் பண்ணியாச்சு ஆகஸ்ட் 18th தேதியான நேத்துக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மிசைல்ஸ் வந்து இட் ஃபெல் அவுட் சைட் த கண்ட்ரி அண்ட் இன்னொன்று வந்து நம்ம கண்ட்ரியினுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ளே விழுந்திருக்கு, யூஏனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ளே விழுந்திருக்கு. அண்ட் அதன் காரணமாக தான் எல்லாருக்குமே த்ரூ அவுட் யூஏஇ, ஸோ முன்னே வந்து இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பீக்கில் இருந்த டைமில் எப்படின்னா ஏரியா வைஸ் பொறுத்து அந்த ரேடியஸ் பொறுத்து நமக்கு அலர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஒரு சில ஏரியாஸ்க்கு வரும், ஒரு சில ஏரியாஸ்க்கு வராது. ஆனா இது வந்து கண்ட்ரியினுடைய அந்த டெரிட்டரியில வந்த அந்த காரணத்தினாலதான் ஓவராலா எல்லாருக்குமே இந்த எமர்ஜென்சி அலர்ட் வந்திருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஓவர் 5 weeks. அண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து சரியாயிடுச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு எஸ் நவ் யூ கேன் கோ அவுட் அண்ட் இட்ஸ் சேஃப்ங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிப்ரவரி 28th தேதியிலிருந்து எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. இல்லை யாரை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்க வந்து பிஃபோர் ஃபெப் எப்படி இருந்தது டைம்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஃபெப் வந்து எப்படி அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்று கூட வந்து ஒருத்தர் மீட் பண்ணேன், ஒரு பிஸ்னஸ் ஓனர், அவர் கூட அதை தான் சொல்லிட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்தது பிஸ்னஸ், பட் இந்த காரணத்தினால அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆன மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைமாக தான் இருக்குது. பட் ஐ மஸ்ட் சே யூஏ ஆஸ் அ கண்ட்ரி ரொம்ப நல்லா இதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் ஸ்டில் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம யூஏ உடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் இதை பற்றியும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்பவும் போல நம்மளை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இப்போ யூஎஸ் அண்ட் ஈரான் வந்து அந்த ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க ஜூனில். அதற்கப்புறமாகவே நம்ம யூஏயில் எந்த அட்டாக்ஸும் நடக்கலை. பட் மற்ற கல்ஃப் ஸ்டேட்ஸில் நம்ம பார்த்தோம்னா குவைத் பாரேன்லாம் வந்து அட்டாக்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. கான்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ரீஜனில் பர்சிஸ்ட் ஆகிட்டு இருந்தாலும் நமக்கு ஓகேவாக இருந்தது. பட் நேத்திலேருந்து திங்ஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் லெட்ஸ் ஹோப் இது வந்து இதுக்கு மேலே எதுவும் எஸ்கலேட் ஆகி போகக்கூடாதுன்ட்டு. அண்ட் இப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார், மேப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். அதில் வந்து லைக் நியூ யூஎஸ் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் இந்த ஸ்டேட்டோட மேப்பை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, விச் மீன்ஸ் யூஎஸோட கண்ட்ரோல் தான் இருக்குது அங்கேன்ட்டு. ஈரான் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம பார்த்தோம்னா இல்லை, ஸ்ட்ரெயிட் வந்து இட் பி க்ளோஸ்ட் அண்டில் நமக்குள்ள ஒரு டீல் வர வரைக்கும் அப்படின்ட்டு. ஹவெவர் அந்த ஹோப்ஸ் ஃபார் டிப்ளமசி வந்து தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஏன்னா யூஎஸ் பிரசிடென்ட் நேத்திக்கு சொன்னது என்னன்னா இப்போதைக்கு எந்த ஆன்கோயிங் டாக்ஸும் நடக்கிறதுல பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் அண்ட் தெர் ஆர் நோ ஃபியூச்சர் பிளான்ஸ் ஃபார் நெகோசியேஷன்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு இடையில இந்த மாதிரி நேற்றுக்கு ஒன்று நடந்திருக்கு. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பட் லெட்ஸ் நாட் லூஸ் ஹோப் அண்ட் பாசிட்டிவிட்டி.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: டெக்னிக்கனா 91 போடு.
3: என்னது
1: 90s not out. Not out.
3: 90s not out.
4: Shakalaka baby, shakalaka baby.

0: be back after a short commercial break.
1: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
4: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Mercel Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
6: Traffic update.
5: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
3: ஷார்ஜா ரிங் ரோட்ல வாட் இஸ் திஸ், ரெண்டு சைட்லயும் ரெண்டு டைரக்ஷன்லயும் வந்து டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 ஒரு கிராஷ் ஒன்னு இருக்கு. ஆமா, ஸோ அங்கிருந்து அப்படியே 311 ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே ஃபுல் பிளாக்னா ஃபுல் பிளாக். அண்ட் 311 நம்ம ஷார்ஜாவோட லைக் முவேலாலேருந்து நம்ம பார்த்தோம்னா அப்படியே வர வர வர வர வர டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஒரு கிராஷ் வர ஆகியிருக்கு. 311 அதுதான் இப்போதைய நிலைமை. அதுக்கப்புறம் 611 பார்த்தோன்னா அங்கேயும் வந்து டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இந்த சைடு நம்ம வர்சான் சைடு பார்த்தோன்னா இந்த பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அந்த அவீர் ரவுண்ட் அபவுட் ஒன்று இருக்குமே பெருசு, அந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு போகக்கூடிய அவீர் ரோடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஆமாம், அந்த ரவுண்ட் அபவுட்டோட 4 டைரக்ஷன்லையுமே அந்த ஜாயின் ஆகக்கூடிய இடங்களில் டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் அங்கே ஒரு கிராஷ் வேறு ஆயிருக்கு, இந்த துபாய் கார்பரேஷன் ஃபார் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் தாண்டி டுவர்ட்ஸ் ரவுண்ட் அபவுட் போகக்கூடிய அந்த டைரக்ஷனில். அதனால் அங்கே நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னா கன்ஜெஷனுக்கான காரணம் இந்த ஆக்சிடென்ட்டும் கூட. அண்ட் வேறு எங்கே அவ்வளோதான் இப்போ வரை. இப்போதைக்கு ஐ திங்க், ஓ இல்லைங்க சாரி, இந்த பக்கம் நான் இப்போதைக்கு நம்ம ஊத்மேதா ரோடு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இல்லை, அந்த ஜதப் சைடில் நம்ம பார்த்தோன்னா ஓகே புரிஞ்சு போச்சு. இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த லேன் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால ஐ திங்க் வரக்கூடிய நாட்களுக்கு அட்லீஸ்ட் ஃபார் அன்டில் தி ஓப்பன் தட் அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் லேட் லேன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இதுதான் நிலைமை நினைக்கிறேன். அதனால எவ்ரிடே நீங்கள் அந்த சைடில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஜெஷன் எதிர்பார்க்கலாம் அந்த ஜதப் ஸ்ட்ரெச்சில். இங்கே நம்ம ராசல்கோர் ரோட் ஆஃப் டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சைட் டு அல்கே கனெக்ட் ஆகிற அங்கேயும் வந்து டிராபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் தான் மேஜர் பிளாக்ஸ் அட் த மோமெண்ட். இதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. இருந்ததுன்னா எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். 800-8940 கால் பண்ணியோ இல்ல ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என் பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணியோ.
5: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: 7:48 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன். மெரிசல் மார்னிங்ல என்னமோ 7:30-8 மணி பக்கம் ஆகுது. இன்னும் சூரியனுக்கு வெளியில வர மனசு இல்ல. பாருங்க, அந்த கிளவுட்ஸுக்கு நடுவுல இருந்து அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இப்போ இந்த கடும் சம்மர்ல இருந்து அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் கிட்ட நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. இப்பவே வந்து லேட்டா தான் விடியுது, லேட்டா தான் சன்ரைஸ் எல்லாம் ஆகுது பாத்தீங்களா. சோ தட் ஆல்சோ இஸ் அகேன் அ குட் சைன். விண்டர்ல, விண்டர் கிட்ட நம்ம போக போக ஒரு இந்த சம்மருடைய இந்த தாக்கம் குறைய குறைய சீசன் மாறும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அறிகுறியா நமக்கு தெரியும் இல்லையா. சூரிய உதயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இப்போலாம் ஒரு 5:50 பொழுதே, யூனோ, காலையில் ஒரு 5:50-6 மணி பக்கமே கூட வந்து கொஞ்சம் லேசான ஒரு இருட்டு இருக்கு. முன்னெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் அப்படியே சுள்ளுன்னு அடிப்பாரு சூரியன், ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எனிவே, இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு ஒரு பக்கம் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க சைடில் அப்படி கூப்பிட்டு இருப்பீங்களா 800-8940. ஓகே. அண்ட் அருண்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நீர்பறவையிலேருந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணிங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாட்டாக கேட்டிங்கன்னா நான் எப்படி எல்லாருக்கும் எல்லா பாட்டும் ப்ளே பண்ணுறது, எனக்கும் மனசு வராது. ஒரே ஒருத்தர் கேட்குற பாட்டு மட்டும் நான் ப்ளே பண்ணேன்னு அச்சுச்சோ, இன்னொரு 2-3 பேர் வேறு மெசேஜ் அனுப்பிச்சாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து குத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பிரச்சனையே வேண்டான்ட்டு நம்ம கால் பண்ண சொல்லிடுறோம். ஸோ தட் யார் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரியாது, டப்புனு யாரோட கால் பிக் பண்ணுறேன்னா அவங்க கேட்குற பாட்டு நான் வந்து ப்ளே பண்ணிவிடுவேன் இல்லையா. அதனால் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ப்ளீஸ் 800-8940 கால் பண்ணி கேப்பீங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ராசல் கேமாலேருந்து யாசர் ராஃபத் நான் மெசேஜ் பண்ணுறேன். வெரி ஹாப்பி குட் மார்னிங் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங் டு யூ டூ. ஃபாரூக், உங்களுக்கும் காலை வணக்கம். ரவி சங்கர், குட் மார்னிங். பழனிக்குமார் ராஜகோபால் ஃப்ரம் உமான், குட் மார்னிங். ஷாஹுல், கபில், பாலகிருஷ்ணா, வேற யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. சித்திக் ஹுசேன் அனுப்பியிருக்காரு, நோ அலர்ட் மெசேஜ் இன் அபுதாபின்ட்டு. அப்படியா, பரவாயில்லையே, குட். ஏன்னா இங்கே நம்ம துபாயில் நிறைய பேருக்கு வந்திருந்தது, ஷார்ஜாலையும் வந்திருந்தது நினைக்கிறேன். வெங்கட்ராஜ் ராஜ்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறது, வி ஆர் டெய்லி லிஸ்னர்ஸ், ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். ராஜா, ஜீஷன், அருள், தினேஷ்குமார் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஹாய் எவ்ரிபடி. முருகேசன், உங்களுக்கும் காலை வணக்கம். முகமது தாஜுதீன், கேப்டர் பிரபாகரன் படத்துலேருந்து ஒரு பாட்டு, இதே ஆன்சர் தான் வந்து உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற யார், சங்கர் குமார், அதுக்கப்புறம் வேற யார் எஸ் நிறைய பேர் குட் மார்னிங் அனுப்பியிருக்கீங்க. ஜெயக்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, மழை திறந்து பாட்டு. இப்போ தான் நான் சொன்னேன், இன்ஸ்டாகிராம் வழியாக நான் பாட்டு ரிக்வஸ்ட் எடுக்கிறது இல்லை. 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு லைன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் பாட்டு ப்ளே பண்ணுவேன் சரியா. ஸோ அதுக்கான காரணமும் என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜஸ். சரி, யாருக்கு இப்போ நம்ம இன்னைக்கு பாட்டு தரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: நான் ஜாஹிர் பேசுறேன், துபாயில இருந்து.
0: யார் பேசுறீங்க?
1: ஜாஹிர்.
0: ஜாஹிர், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்களே ப்ளீஸ். கம்மி
1: பண்ணிட்டேன்.
0: பண்ணிட்டீங்களா? குட். இருந்தாலும் கேக்குதே நான் பேசுறதே எனக்கு திருப்பி ஏன்
1: இருக்காமே. ஸ்பீக்கர் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க ப்ரோ.
0: ஸ்பீக்கர், மச் மச் பெட்டர். சொல்லுங்க ஜாஹிர், என்ன பண்றீங்க?
1: நான் ப்ரோக்யூர்மென்ட் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் துபாயில.
0: ஓகே, early ஸ்டார்ட் ஆ எல்லா நாளும் இப்படி earlyயா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா?
1: இல்ல, இப்போமா நான் இன்னைக்கு லேட். ஆல்ரெடி நான் 311 ல ரீச் ஆயிருப்பேன், பட் இன்னைக்கு லேட். வண்டி இருக்கு, டக்கு லைன் கிடைச்சிருச்சு. நான் வண்டி டிரைவ் பண்ணும்போது ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், கிடைக்காது.
0: ஓகே,
1: இப்போ ஸ்டார்ட் பண்ண கிடைச்சிருச்சு.
0: நைஸ் நைஸ். என்ன பாட்டு வேணும்? அவருக்காக ஒரு குட்டி பிரேக் அப்புறமா பிளே பண்ண போறேன். கிருஷ்ணி வருவாங்க, அதற்கப்புறம் திருப்பியும் நானே வருவேன் உங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஆன் மெரிசல் மார்னிங், ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
1: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
2: Lulu, where the world comes to shop.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
5: there is no place like home. There's no home like that.
2: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.
7: Chillax song of the hour.
2: Brought to you by
8: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஈரானில் இருந்து ஏவப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி வந்ததாக கண்டறியப்பட்ட இரண்டு ஏவுகணைகள் கடல் வழி போக்குவரத்தை இலக்கு வைத்து ஏவப்பட்டவை என்று அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவை கடலில் விழுந்ததாகவும் மதிப்பீடுகள் காட்டுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக இருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பு அல்லது பிராந்திய கடல் வழி போக்குவரத்தின் பாதுகாப்பை சீர்குலைக்கும் முயற்சிகளை உறுதியாக முறியடிப்போம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று மாலை அறிவித்தது. கடந்த ஜூலை 12 தேதிக்கு பிறகு இதுபோன்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இதுவே முதன்முறையாகும். ஏவுகணை அச்சுறுத்தலை தொடர்ந்து பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையில் பதற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்து ஈரானுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகள், வர்த்தக பரிமாற்றங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்தி வைப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த புதிய வரிகளை 3 ஒத்திவைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவும் கனடாவும் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கனடா மீதான 50% வரிகளை 3 நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அந்த வரிகள் நாளை காலை முதல் அமலுக்கு வரவிருந்தன என்றும் அவர் கூறினார். கனடாவும் அமெரிக்காவும் ஆவணங்களை இறுதி செய்வதற்குட்பட்டு ஓர் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன என்பதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சுமார் 20 அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படவிருந்த நிலையில் அது அமலுக்கு வருவதற்கு 2 குறைவான நேரத்துக்கு முன்பாக இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: 31st தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாடு இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள ஹோட்டலில் தொடங்குகிறது. இந்த மாநாட்டுக்கு மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா தலைமை தாங்குகின்றார். இதில் தமிழக முதலமைச்சர் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார், கேரள முதலமைச்சர் வி டி சதீசன், தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதல் மந்திரி ரங்கசாமி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மேலும் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர். மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வள பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகின்றது. தற்போது காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் கர்நாடகம் மற்றும் தமிழகமிடையே முரண்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய மந்திரி அமித்ஷா இன்று மாலை 4:50 டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் சென்னை புறப்படுகின்றார். இரவு 7:40 அவர் சென்னை விமான நிலையத்தை வந்தடைவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்றும் ஆரம்பமாகியுள்ளது. பால் கொள்முதல் விலை லீட்டருக்கு 3 ரூபாயினால் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். இதேவேளை பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது தமது அரசின் கடமையாகும் என்று முதலமைச்சர் விஜய் பேரவையில் தெரிவித்தார். 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 1 ரூபாய் உயர்த்தி 36 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் லிட்டருக்கு மாநில ஊக்கத்தொகை 5 ரூபாயிலிருந்து உயர்த்தப்பட்டு 41 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரில் ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். அதிகாலையில் நடந்த இந்த பயங்கர தீ விபத்து அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் சிக்கிய மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோட்டலில் வங்கதேசம், மேகாலயா, அத்தில்பூர் தூர் பகுதிகளைச் சேர்ந்த பலரும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக வந்து தங்கியிருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் தீயணைப்புத் துறை துரிதமாக செயற்பட்டுள்ளது. விபத்தில் 9 பேர் உயிரிழந்ததாக உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் பங்களாதேஷ் நாட்டவர்கள் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தீ விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வர்த்தகம், முதலீடு மற்றும் கைத்தொழில் வளர்ச்சி திட்டத்தின் முதலாம் உப திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை பெற்றுக் கொள்வதற்கான கடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளர் ஷனான் கவுலின் ஆகியோருக்கிடையில் கொழும்பு பொது திரை சேரியில் இக்கடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த முதலீடு மற்றும் கைத்தொழில் திட்டத்துக்காக 200 மில்லியன் டாலர் கொள்கை சார்ந்த கடன் வசதியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அரசாங்கத்துக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தன. இத்திட்டம் கடந்து போன 2025 தேசிய கொள்கை கட்டமைப்புடன் இணங்கிச் செல்வதுடன் நிலையான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளாட்டம் இன்று தொடர்கின்றது. இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் காலையில் ஆரம்பமாக உள்ளது. 372 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி இன்று பதிலளித்தாட உள்ளது. இலங்கை அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா 31 ஓட்டங்களுடனும் சொனால் தினூஷ 25 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பசிந்து சூரிய பண்டார டக் அவுட் ஆனார். லஹிர் உதார 16 ஓட்டங்களையும் நிஷான் மதுஷ்க 6 ஓட்டங்களையும் பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சில் மானவ் சுதர் 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மற்றும் பிரசீத் கிருஷ்ணா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 ஓட்டங்களை குவித்தது. இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 193 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்த நிலையில் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி ஈட்டுவதற்கு இலங்கை அணி இன்னும் 6 விக்கெட்டுகள் கைவசம் இருக்க 288 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளில் இன்றும் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் முந்தைய நாளில் கோடை மழை பெய்த நிலையில் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் மேகமூட்டத்துடனும் காணப்படும். கரையோர பகுதிகளில் இன்று 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 33 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Star of the month.
5: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா முப்பொழுது முன் கற்பனைகள் படத்துல இருந்து ஒரு பாட்டு, ஸ்ருதி ஹாசன் அண்ட் பாபா சேகல் பாடின சொக்குப்பொடி அப்படிங்கிற அந்த பாட்டு. அகேன் இந்த பாட்டு கேட்டு ரொம்ப மாசம் ஆன மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, பழைய பாடல்கள் எல்லாம் தூசி தட்டி வெளியில எடுக்கப்பட்டுட்டு இருக்கு நினைக்கிறேன். நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே இல்ல. ஓகே, ஸோ முப்பொழுது முன் கற்பனைகள்ல இருந்து அந்த பாட்டு, அதுக்கப்புறம் ஆதியிலிருந்து டூராடும் ஒன்று பாட்டு, ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: தங்கத்தோட விலை வந்து சரிஞ்சிருக்கு கொஞ்சம் நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது. இப்போ கரண்ட்லி 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 522 திரம்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 483 திரம்ஸ் 75 ஃபில்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: aha, 30,000 dirhams neenga win pannanuma. neenga oru creative ana oru person ah, short films ella edukkuradhu, direct pandradhu, idhu ungalaudaya passion ah irundhadna, adha reward pandrathukaga nama Dubai oda Roads and Transport Authority oru amazing ana competition onnu arivichirukanga. idhu vandu win-win for both appdin sollalam. RTA vandu enna sollirukanga na kidathatta 240,000 dirhams vandu cash prizes la vandu kudukka poranga. And up to 300,000 dirhams. என்னது இது, ஜீரோ கூடிட்டே போதே. 30,000 அவ்வளவு பணம் வந்து அறிவிச்சிருக்காங்க, சன்மானம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. அண்ட் எவ்ரி இயர் அவங்க இது பண்றது உண்டு. இஃப் யூ ரிமெம்பர் போன வருஷம் கூட இதை அறிவிச்சிருந்தாங்க. நானும் இந்த மெரிசல் மார்னிங்ல சொன்ன ஒரு ஞாபகம் எனக்கு, ரோட் சேஃப்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற பெயர்ல ரோட் சேஃப்டி ஃபாலோ பண்றது எவ்வளவு அவசியமான ஒன்றா இருக்கு அப்படிங்கிறது கிரியேட்டிவா ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்க ஸ்டைல்ல நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், அதுக்கு வந்து நாங்க பரிசுகள்லாம் தரப்போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெவ்வேறு வழியாக மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும், ரோட் சேஃப்டி வந்து மக்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படியாச்சும் மக்களை ஃபாலோ பண்ண வைக்கணும், அந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட தான் இந்த அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிரியேட்டிவ் வீடியோஸ் தட் குட் ஹெல்ப் சேஞ்ச் டேஞ்சரஸ் பிஹேவியர் ஆன் ரோட்ஸ், இதுதான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் இதற்கான என்ட்ரிஸ் வந்து August 24 November 22 வரைக்கும் RTAவோட வெப்சைட் வழியாக ஏற்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இஷ்யூஸ் வச்சு தீமேட்டிக்கா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்பீடிங், அதுக்கப்புறம் மொபைல் போன்ஸ் வைல் டிரைவிங், ஃபெயிலிங் டு வேர் சீட் பெல்ட்ஸ் அண்ட் மற்ற அன்சேஃப் ரோட் ஹேபிட்ஸ், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை வந்து தீமா வச்சு அதை பத்தின அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்க பண்ணலாம். அண்ட் ஒன் ஆஃப் த கேட்டகரிஸ் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் டிராபிக் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸையும் வந்து கவர் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லியாவது மக்கள் திருந்தணும். ஏன்னா நான் வந்து அன்சேஃபா டிரைவ் பண்ணதுனாலயோ இல்லை வேற ஒருத்தர் வந்து கவனக்குறைவா டிரைவ் பண்ணதுனால இன்னொருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வாழ்க்கையே வந்து மாறி போயிருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ரியல் லைஃப் ஸ்டோரிஸை கேட்டாவது இந்த யூனோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன்சேஃப் டிரைவிங் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சேஃபா டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தினாலதான் நாங்கள் இதையும் வந்து ஒன் ஆஃப் த கேட்டகரிஸாக வச்சுருக்கோம் இருக்காங்க. சரி, ஹூ ஆல் கேன் பார்ட்டிசிபேட் அப்படின்னா, இந்த காம்படிஷனில் வந்து 3 கேட்டகரிஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து பிரிக்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று, அப்புறம் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஒன்று, அண்ட் த கம்யூனிட்டி இன் ஜென்ரல். ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் நம்ம அவேர்னஸ் ஃபிலிம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 காண்டஸ்ட் கொடுக்குறாங்க, பெஸ்ட் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ஃபிலிம் ஆன் சேஃப் டிரைவிங் அண்ட் இன்னொன்று வந்து பெஸ்ட் இனோவேட்டிவ் ரோட் சேஃப்டி ஃபிலிம் யூசிங் மாடர்ன் டெக்னிக்ஸ். வின்னர்ஸ் இன் ஈச் கான்டெஸ்ட் வந்து 30,000 dirhams first place-க்கும், 20,000 dirhams second place-க்கும், 10,000 dirhams third place-க்கும் வழங்கப்படும்.

0: ஆர்டிஐனுடைய கேம்பெயின்ஸுக்கு பயன்படுத்தப்படும். இன் தேட் வே நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நம்ம எடுத்த நம்மளுடைய படங்களை வந்து ஒரு லார்ஜஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணும் வரும், உங்களுடைய சர்க்கிளில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க ஆர்டிஐனுடைய அந்த கேம்பெயினில் கலந்துக்கிறதுக்கு. ஆகஸ்ட் 24 தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம், November 22 வரைக்கும் இருக்கு. ஆர்டிஐ துபாயோட வெப்சைட்டை விசிட் பண்ணாலே அத்தனை விவரங்களும் தெரிய வரும். ஆல் தி பெஸ்ட்.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப் எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: நிறைய பேர் வந்து அவங்க சோஷியல் மீடியாலாம் ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சச்ச வைப் அந்த பொண்ணு, அவ்வளோ நல்லா இருந்தது அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்கும்பொழுது. யூனோ அப்பப்போ வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ரொம்ப கியூட்டா இல்லை இந்த எல்கேஜி எல்லாம் படிக்கிற பசங்க, ஆர் இந்த சின்ன பசங்க, நம்ம வீட்லயே வந்து நமக்கெல்லாம் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், புதுசா ஏதோ ஒரு ரைம்ஸ் கத்துக்கிட்டோம் ஆர் புதுசா ஏதோ ஒரு பாட்டு கத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கிட்டையும் பாட சொல்லி கேட்பாங்கல்ல, நம்மளும் என்ன பண்ணுவோம், பயங்கர என்தூசியாஸ்டிக்கா வந்து பாட்டு பாடுவோம். ஸோ அந்த ஒரு வைப் தான் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க பிளேபேக் சிங்கர் அறிமுகமான படம் இல்ல, அந்த மதுர வீர அழகுலங்கிற அந்த ஒரு பாட்டு, எந்த பிரஸ் மீட்ல எங்க யாரு கேட்டாலும் வந்து கொஞ்சம் கூட வந்து முகம் சுளிக்காம ஜாலியா பாடிட்டு அந்த ஒரு வைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் சோ நைஸ். எனிவே அதுதான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்து அந்த பாட்டை கேட்கும்பொழுது, இந்த வெறுமன் படத்தோட பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது. 8:36 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா வந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல விஷ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல இருந்து த வெட்டிங் சாங் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். இன்னும் நான் படம் பார்க்கல, படம் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனிவே சில்லுன்னு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சில்லுனா ரொம்ப சில்லுன்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் இதமா நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒன்று, வென் வில் யூஏஇ சம்மர் எண்ட் அப்படிங்கிற இந்த கேள்வியை வச்சு நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நானும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். 24th தம்பி சுஹேல் வந்துருவார் வானத்தில், அதுக்கப்புறமாவே படிப்படியாக டெம்பரேச்சர் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் தென் September 24th ஆஃபிஷியலி சம்மர் முடிஞ்சிருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு முன்னாடியிலிருந்தே ரிலீஃபாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நாளைக்கு அதாவது 20th நாளைக்கு 5°C வரைக்கும் டெம்பரேச்சர் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் நாளைக்கு, நாளையிலிருந்து இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கலையே, அதுலேருந்து அப் டு 5° வரைக்கும் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷம் என்னமோ சம்மர் டக்குன்னு ஓடி போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல, பட் நான் பேசின சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் எல்லாருக்குமே அதுதான் ஃபீல் ஆச்சு. ஆமாம், இந்த தடவை சம்மர் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஏன்னா பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மேலே தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த தடவை சம்மரை விட நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருந்தது, நம்மளை சுற்றி ஓடிட்டு இருந்ததுங்கிற அந்த காரணத்தினால நம்ம சம்மரை கூட பெருசாக பொருட்படுத்தாமல் எப்படியோ கடந்து வந்துட்டோம். பாருங்களேன், இதுலயே தெரியுது நம்ம மைண்டை வந்து வேற விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்கு, பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரச்சனை விட்டுட்டு பெரிய பிரச்சனையில கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது அந்த சின்ன பிரச்சனை வந்து பெருசாக தெரியாத மாதிரி இருக்கும். எனவே அதுதான் வந்து இந்த தடவை நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 5°C வரைக்கும் நமக்கு நாளையிலேருந்து டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன, அதோடு சேர்த்து கொஞ்சம் ஃபாகி கண்டிஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட வந்து ஹையர் சைடெல்லாம் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அலேன்லேருந்து டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது இந்த ஹையர்னு ஒரு ஏரியா இருக்குல்லையே, அங்கெல்லாம் வந்து லேசான மழையெல்லாம் வந்தது அப்படின்ட்டு அதுதான் சொல்கிறாங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்மளால் எப்படி அதை அனுபவிக்க முடியாது, பட் எங்கேயோ பெய்கிற மழையினால ஒட்டுமொத்த யூஏயும் நல்லாயிருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, மழை பெய்யட்டுமே. எனிவே ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல விஷ்வநாத் சன்ஸ், விஷ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல இருந்து வெட்டிங் சாங் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு,
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இந்தியா மற்றும் யுஏஇல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபு ஷாக்ரால கிராண்ட் ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th டு 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 தான்.
0: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபு ஷாக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547877.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒளி மொழியை பார்த்துட்டு
6: இருக்கேன். ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
4: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ணுற?
5: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
9: Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
10: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஓணம் ஓணம் ஓணம். ஏன்னா அடுத்த பெரிய செலிப்ரேஷன் வந்து ஓணம் தான். இந்த வருஷம் வந்து ஓணம்க்கு இந்த மல் காட்டன் சாரீஸ் தான் ட்ரெண்டிங்காக இருக்கு. ஆக்சுவலி இந்த மல் காட்டன் சாரிங்கிறது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ சாரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, எஸ்பெஷலி விமென்க்கு வந்து தெரியும் நான் இப்போ என்ன டைப் ஆஃப் சாரி பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ வெளியில் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், அப்போ எல்லாம் சொன்னது எஸ் மல் காட்டன் தான் வந்து இந்த வருஷமும். லாஸ்ட் இயர் ஆக்சுவலி இந்த மல் காட்டன் ட்ரெண்ட் வந்துடுச்சு, ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல் காட்டன் சாரி வித் காஞ்சி பார்டர். இந்த காஞ்சிபுரம் பட்டு புடவையிலெல்லாம் நம்மளோட பார்டர் எப்படி நல்லா பெருசாக அழகாக நல்லா ஃப்ளாஷியாக இருக்கும், ஸோ அதையும் ஓணம் சாரியும் கம்பைன் பண்ணி மல் காட்டன் சாரீஸ் வித் இந்த காஞ்சி பார்டர் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அடையே நம்ம இன்னும் வாங்கலையே ஓணத்துக்கு சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனிவே இந்த வருஷம் வந்து ஓணம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக்கிறதுக்காக அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து மலையாளி மங்கா அப்படிங்கிற வந்து ஒரு ஓணம் கான்டெஸ்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு மலையாளியாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஓணம் கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து அழகாக ஓணம் அட்டையரில் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது என்னென்னா, அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜை நீங்கள் டேக் பண்ணுங்கள். அண்ட் ஹேஷ்டேக் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஹேஷ்டேக் மலையாளி மங்கா, இந்த ரெண்டு டேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் மறக்காம உங்க போட்டோல டாக் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். என்ன பண்ணுவாங்க அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வருஷம் ஓணம் உங்களோட சேர்ந்து கொண்டாட போறாங்க. ஓகே, சோ செலக்ட் ஆகக்கூடிய 100 பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட் ஒன்று கிடைக்கும். ஓணம் கோடி ஸ்பெஷல் கிஃப்ட் இதெல்லாம் தரப்போறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஜாலியா அவங்களோட ஓணம் செலிப்ரேட் பண்ண போறோம். ஒரு மெமரபிளான பியூட்டிஃபுல்லான கோல்டன் செலிப்ரேஷன் ஆக அமைய போகுது வித் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உத்திராடம் டே உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க ஸ்கெடியூல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. சோ மறக்காம அழகான ஒரு போட்டோ நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து சொல்லுங்க, பியூட்டிஃபுல்லா ஓணம்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோ எடுத்து உங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு மறக்காம அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணுவீங்களா. ஓகேவா, சோ அப்படி இந்த வருஷம் பியூட்டிஃபுல்லா கொண்டாட போறோம் மலையாளி மங்கா கான்டெஸ்டோட அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சேர்ந்து, சரியா. அண்ட் தென் அடுத்தது உங்களுக்கு வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்துல இருந்து ஒரு பாட்டு நான் ப்ளே பண்றேன். அண்ட் ஆஃப்டர் தட் கிருஷ்ணி வருவாங்க. அதுக்கப்புறமா மறக்காம நீங்க அடுத்த ஒரு மணி நேரம் கேட்கணும், பிகாஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அழகழகான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போறாங்க நம்ம கூட மிஸ் கீதா நாகு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷன் வழியாக ஸ்டே டியூன்ட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பெரம்பூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்ட தொகை 5 லட்சத்தில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கூறினார். பெரம்பூரில் 300 கோடி ரூபாயில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். 677 கோடியில் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இதனிடையே அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். தொகுதி சார்ந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக எம்எல்ஏக்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று முதல்வர் கூறினார். மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகன படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எம்எல்ஏக்கள் உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ளலாம். அரசு சார்பில் மாதம் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு 1.5 லட்சம் வழங்கப்படும் நிலையில் வாகனம் மேலும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். பிரதமரின் நிவாரண நிதியின் இருப்பு தொகை 8,452 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நிவாரண நிதியில் 93% பணம் நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.

0: அமீரக செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தால் கண்டறியப்பட்ட ஏவுகணைகள் ஈரானில் இருந்து ஏவப்பட்டவை அல்ல என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கு பின்னால் ஈரான் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். குறித்த இரு ஏவுகணைகளும் ஈரானில் இருந்து ஏவப்பட்டதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் நிலவும் மோதலை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: முன்னாள் யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கோலோ பெட்ரோ போர்க்காலத்திலும் தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனநாயகத்தை ரஷ்யாவின் பிடியில் பணயமாக வைத்திருக்க முடியாது என்று அவர் காணொளியொன்றில் தோன்றி தெரிவித்தார். மேலும் நாம் ஒரு சுதந்திரமான ஐரோப்பிய நாடாக தொடர்ந்து இருக்க விரும்புவதால் தான் யுக்ரைன் போராடுகின்றது என்றும் அவர் கூறினார். 2022 பிப்ரவரியில் ரஷ்யாவுடன் போர் தொடங்கியதில் இருந்து வாலடிமிர் ஜெலன்ஸ்கியின் அதிபர் பதவிக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சவாலாக இதை பலரும் கருதுகின்றனர். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக இலங்கை சபாநாயகர் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அத்துடன் நீதித்துறை அமைப்புகள் திருத்தச் சட்ட மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்துக்கு கிடைத்துள்ள மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வதும் இறுதியுமான நாள் ஆட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள இலங்கை அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 119 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி ஈட்டுவதற்கு 6 விக்கெட்டுகள் கைவசம் உள்ள நிலையில் 253 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தங்கத்தின் விலை 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 524 திரம்ஸ் 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 485 திரம்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் வென்ஸ்டே. காலையிலேயே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம ஷோல என்னெல்லாம் பிளான், என்னெல்லாம் நடக்க போது, யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்பவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், மறக்காம 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் கேளுங்க, தவறாம கேளுங்க. நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக கீதா நாகு மேம் வரப்போறாங்க அப்படின்ட்டு. அண்ட் தேஷி இஸ் ஹலோ மேம், வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். லவ்லி டு பி இன் யுவர் ஷோ.
0: எஸ், சேம் ஹியர், சேம் ஹியர். ஃபேன்டாஸ்டிக்
2: பியூட்டிஃபுல் மார்னிங்.
0: ஆமா ஆமா, ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கிற மாதிரியும் இருக்கு, அட் தி சேம் டைம் பிரைட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டபிளான பிளசன்ட்டான ஒரு மார்னிங்.
2: பிளசன்ட்டான மார்னிங், எக்ஸாக்ட்லி.
0: ஓகே ஓகே, ஹவ் ஹேவ் யூ பீன் மேம்?
2: ஃபேன்டாஸ்டிக்,
0: சூப்பர்ப் சூப்பர்ப். சோ ஹேப்பி டு ஹேவ் யூ பேக். அண்ட் இன்னைக்கு நம்ம லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு இல்லையா, இந்த இத பத்தி நான் ஆக்சுவலி யோசிச்சதே கிடையாது பெருசா. ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு டாபிக்கு நம்ம டச் பண்றோம்.
2: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். see, as we are going through life, as I am going through life, whatever I feel, the shift is happening, the thought process is happening,
0: right?
2: That is what I come and share in life is beautiful. So that I share the journey that could also motivate or give direction or make people think.
0: Absolutely.
2: So that is why this topic is all about.
0: Yes.
2: So maybe I'm going through this now.
0: Okay, nice. So iniki topic enna engiradha nam already social media pages la reveal panirpom. So second innings aarambikkiravangalukku first innings vida better a second innings vandu eppadi kondu pogalam
2: absolutely, absolutely. How to make your second innings bigger than your first innings. See, in the topic எஸ்பெஷலி என்ஆர்ஐஸ் அமீரகத்தில் இருக்கிறவங்க, இந்த கண்ட்ரியில் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அப்ளிகபிள்.
0: நீங்கள்
2: இன்னைக்கு 35 இயர்ஸாக இருக்கலாம், 40, 45, 50, ஹவ் ஓல்டு யூ ஆர். நீங்க எல்லாருமே இப்ப நீங்க அமீரகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கோலோட நீங்க வந்திருப்பீங்க. என்ன ஒரு சிம்பிள் கோல்? நல்லா அங்க துபாய்க்கு போய் வேலை பார்ப்போம், சம்பாதிப்போம் கை நிறைய, ஃபேமிலியை நல்லா செட்டில் ஆயிட்டு திருப்பி ஒரு பாயிண்ட்ல நம்ம ஊருக்கு திரும்பி வருவோம். இதுதான் எல்லாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் இருந்திருக்கும். அதுலயே 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் கூட நிறைய பேருக்கு ஓடி போயிருக்கும். சடனா வந்து என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, யூ ஹேவ் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வளர்ந்துருக்கும், சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதை விட செலவும் அதை விட ஜாஸ்தி செலவும் இன்க்ரீஸ் ஆகும்போது திடீர்னு யூ ஆல் ஸ்டாப் அட் அ பாயிண்ட். 35 இருக்கலாம், 40, 45 யூ ஜஸ்ட் கம் டு சே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். அந்த வாட் நெக்ஸ்ட்ல தான் உங்களோட செகண்ட் இன்னிங்ஸை பத்தி நம்ம பேச போறோம்.
0: ஓகே,
2: சோ செகண்ட் இன்னிங்ஸ் இஸ் நாட் லைக் இட் இஸ் நாட் அபவுட் ரிட்டையரிங் ஆர் லீவிங் துபாய் அண்ட் கோயிங் ஆஃப் ஆர் லீவிங் யுவர் ஜாப். இட் இஸ் நாட் அபவுட் தட். Second innings has to be realization, from point of realization la irundhu what next nam life la enna panna porom, enna pannit irukom abingiradhu ellarkume or point la vandhu okay ini 25 layum varalam 45 layum varalam enna panna, what am I doing with my life abingiradhu varum,
0: right?
2: Adha dhaan nam vandhu ip address panna porom. So that is what I will call as second innings. Second innings cannot be smaller than first innings, and it has to be bigger, better, smarter and much happier than your first innings.
0: Absolutely.
2: So that is what we are going to address fully today.
0: Amazing, amazing.
2: Yes. நம்ம வந்து what is second innings னு நம்ம சொன்னோம். எது second innings இல்லங்கறது சொல்லும்போது what is itங்கறது, from today I want to live my life consciously. For in any aspect la, financial and personal aspect la, I want to live it very consciously. See, நீங்க ground zero ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட first innings. ஒண்ணுமே தெரியாம தத்தக்கு பதக்கும் தான் நம்ம எந்திரச்சி விழுந்து வந்து பார்த்து பண்ணதெல்லாம் first innings. Ground zero. ஆனா இன்னைக்கு second innings பண்ணும்போது you have so much of advantage. You have your skill set.
0: Right.
2: You have vast experience, you have knowledge, you have wisdom. Life ungalku evlo paadangal solli koduthiruchu. So adella waste a poga koodadhu. Andha bag ah nama onnu seithittu andha second innings ah vandu we have to make ourselves the best version of ourselves.
0: Okay.
2: Financially and personally nama best version of ourselves, and the second inning is all about propelling. How are you going to grow to the maximum?
0: Right.
2: Ungalku vandu life is all ahead of you. It is not what is over. You have to look ahead.
0: Right.
2: Appo ungalku future la vandu 20, 30, 40 productive years is waiting for you.
0: Right.
2: So adula second innings la vandu how are you going to grow to the maximum, and you make a new life plan called call it the golden growth plan.
0: Okay.
2: Second inning should be called the golden growth plan because you have that experience, you have that skill, you are not a novice anymore.
0: Right.
2: So with all of that, this is the right point for you to have a leap. ஸோ அந்த லீப்பு தான் திஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இஸ் ஆல் அபவுட். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் த செகண்ட் இன்னிங்ஸ் பிகாஸ் வி ஆர் ஹூ வி ஆர் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் வித் ஆல் திஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த ஸ்கில் வாட் வி ஷுட் டூ to yourself, to your family, to people around you, to the societies. There are so many things which has to be done.
0: Right.
2: And this lifetime is not enough.
0: Nichayama.
2: So, adha vachittu nama vandu first innings, as I kept saying, it's only for survival.
0: Right.
2: Oru salary vaanganum, expenditure meet pananum, family take care pananum. Adhu dhaan first inning.
0: Right.
2: Second inning is only about growth, growth, growth. Mm. How do I leap from here in health, earnings, investments, wealth building ஆ இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் பிளான், அந்த சேஃப்டி நெட் கிரியேட் பண்றது, அது எல்லாமே நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த மைண்ட் செட்டோட we have to get started.
0: Absolutely. ஆஹா, இது வந்து பல பேருக்கு வந்து ஐ எம் ஷோர் கனெக்ட் ஆகும். நமக்குன்னே மேம் பேசுற மாதிரி இருக்கே, அப்படி ஒரு பாயிண்ட்ல தானே இப்ப நம்ம ஸ்டக் ஆயிருக்கும். சோ இப்போ அடுத்த இன்னிங்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நான் ஹவு டு வி கோ அபவுட் இட் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்காகவே இன்னைக்கு மேம் இன்னைக்கு காலையில வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ஐம் ஷோர் யூ வில் பி ஏபிள் டு ரெசனேட். எனவே தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஃப் ஏர்ல நீங்க மேம் கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு வந்து லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சேலஞ்ச் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து எப்படி முன்னோக்கி நான் போகிறது, ஏன் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டாப்பிக்கா கூட இருக்கலாம். சோ இந்த சேலஞ்ச்ல இருந்து எப்படி நான் வெளியில வருதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு குட்டி மோட்டிவேஷன், ஒரு டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி ஆஃப் ஏர்ல கீதா நாகு மேம் கூட பேசலாம்.
1: பேக் டு பேக்
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only.

0: 9:27 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இன்னைக்கு நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக கீதா நாகு மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. லைஃப்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது நிச்சயமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட பெட்டரா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா மேம். சோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட பெட்டர் ஆகிறதுக்கு வேற என்னலாம் பண்ணலாம் மேம்? டிப்ஸ் ஃப்ரம் யூ.
1: எஸ் ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் யுவர் பர்சனல் லைஃப் ஆடிட். பர்சனல் லைஃப் ஆடிட் வந்து நீங்க டூ ஆஸ்பெக்ட்ஸ்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்க் யுவர் செல்ஃப், வேர் ஆம் ஐ ப்ரொஃபஷனலி? Am I growing or simply repeating the same performance year after year? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் சே எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை 20 வருஷம் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. Do you know the difference? ஸோ வருஷ வருஷம் யூ ஹாவ் டு க்ரோ இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், இன் யுவர் ஸ்கில் செட், இன் யுவர் காம்பிடன்ஸ், இன் யுவர் கேப்பபிலிட்டி, இன் யுவர் ப்ரொடக்டிவிட்டி, டெலிவரபிள் ரிசல்ட். இதுதான் வருஷ வருஷம் நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கணும். 20 வருஷம் ஒரே வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ இதை வந்து கிரிட்டிக்கலாக யூ ஹாவ் டு இவாலுவேட், செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணும் போது தான் நீங்கள் உணர்வீங்க நீங்கள் 20 இயர்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில் செட்லாம் உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கா. இன்னைக்குள்ள மார்க்கெட், இன்னைக்கு மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் டுடேஸ் மார்க்கெட்? ஆர் யூ காம்பிடென்ட் ரியலி ஃபார் டுடேஸ் மார்க்கெட்? உங்களோட ஸ்கில் செட் வந்து அப் ஸ்கில் ஆயிருக்கா? இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலி யூ ஹாவ் டு செல்ஃப் ஆடிட் வெரி கிரிட்டிக்கலி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் டூ இஸ் வேர் ஆர் மை ஃபினான்ஷியலி?
0: ரைட்.
1: ஃபினான்ஷியலி வந்து நெவர் ஆஸ் த க்வெஸ்டின் வாட் ஆர் மை ஏர்னிங். நீங்கள் வந்து இன்றைக்கி 10K AED, 20K, 30K, 40K AED திராம்ஸில் சம்பாதிக்கலாம் மாதம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் சேவிங்ஸே இல்லை, எல்லா பணமும் டிசப்பியர் ஆகுது. லைஃப் ஸ்டைலு, எக்ஸ்பென்ஸு, சில்ட்ரன் ஸ்கூலு, ஹவுஸ் ரெண்ட்டு, இஎம்ஐ ஃபார் யோர் கார், ஃபோன், ஹாலிடே, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருந்தது, எதுவுமே மிஞ்சலை அப்படின்னா then it is of no use at all. Financially, it is all about you can, your income can be high, but your wealth cannot be low. So, உங்களோட mindset வந்து second innings-ல வந்து என்ன மாறணும் அப்படின்னா earnings income mindset-ல இருந்து உங்களோட personal net worth mindset-க்கு வரணும். What is your personal net worth? அதுதானே முக்கியம். At the end of the day, வந்து நம்ம வருஷா வருஷம் evaluate பண்ணும்போது என்னோட personal net worth வந்து grow ஆயிருக்கா, அதுதான் நீங்க எவாலுவேட் பண்ணும். நான் சம்பாதிக்கிறது கூட சம்பாதிக்கிறேனா அப்படிங்கறதுல 5 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவர் நிறைய கடன் வச்சிருக்காரு, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஊர்ல வச்சிருக்காரு. இன்னொருத்தர் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, கடன் கம்மியா இருக்கு, ஆனா பத்திரம் பத்திரமா சேவ் பண்ணி நிறைய சொத்து வாங்கிட்டாரு. அப்ப ஃபினான்ஷியலி யாரு வீக், யாரு சவுண்ட்? சோ ஏர்னிங்க வச்சு நம்ம பார்க்க முடியாது. நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்க, உங்களோட நெட்வொர்க்கை எப்படி ஸ்மார்ட்டா பில்ட் பண்றீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ யுவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல யுவர் மைண்ட் செட் ஹாஸ் டு ஷிஃப்ட், பிகாஸ் 3/4 ஆஃப் த பீப்புள் ஒன்லி லுக் அட் ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங். என்ன மிஞ்சதோ அதை வந்து நம்ம என்ன மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கோன்னு இருப்பாங்க, அப்படி இல்லை. யுவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல யுவர் ஃபோக்கஸ் ஹாஸ் டு பி ஆல் அபவுட் யுவர் பில்டிங் யுவர் பர்சனல் நெட்வொர்க். அப்போ பர்சனல் நெட்வொர்க் மைண்ட் செட் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அந்த அக்யூமென், அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அது தமிழில் சொல்லணும்னா நிதி அறிவாற்றல், அது கண்டிப்பாக வரணும். ஸோ அது நம்ம இவ்வளோ அடல்ட் ஆகிட்டோம், இல்லை இல்லை அது எனக்கு தெரியாது புரியாது, இல்லை பரவாயில்ல எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது தான் ரைட்டு, நிறைய பேர் வந்து நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு தே நெவர் ஓப்பன் டு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட். ஸோ அந்த நிதி அறிவாற்றல் வந்து நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா தென் யுவர் மணி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஒன், யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் யூ யுவர் மணி, தென் யுவர் மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. அதுதான் உங்களோட செகண்ட் இன்னிங். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் 3-point ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இஸ் ஏர்ன், இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் கெப்பாசிட்டி. அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி உங்கள் கரண்ட் ஜாப்லேருந்து நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்கள் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணலாம், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து எப்படி உங்களோட ஏர்னிங்ஸை பெருசாக்கிக்கலாம், நம்பர் ஒன். ஏன்னா எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் ஏர்னிங்ஸ். அடுத்தது வந்து இட் இஸ் அபவுட் சேவ் அண்ட் இன்வெஸ்ட். சேவ் அண்ட் இன்வெஸ்ட்ல வந்து இட் ஷுட் நாட் பி என்னோட இன்கம் மைனஸ் ஸ்பெண்டிங் என்ன இருக்கோ ஐ வில் இன்வெஸ்ட்.
0: ஓகே,
1: அப்படின்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு பதிலாக உங்களோட வருஷம் உங்களுக்கு மாசம் மாசம் வர்ற சம்பளத்துல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் அதை எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். இட்ஸ் நாட் யுவர் மணி அட் ஆல். தென் பேலன்ஸ்ல யூ ஸ்டார்ட் யுவர் லிவிங் எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா கேரண்டீடா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அது வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடும். அண்ட் தேர்ட் வந்து பில்ட் யுவர் அசெட்ஸ், மெஷர் யுவர் அசெட்ஸ், நெவர் யுவர் சேலரி. சேலரியை மெஷர் பண்ணி ஏர்னிங்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும், கரெக்ட். பட் அதை வந்து எவ்ரி இயர் யூ ஹாவ் டு ஆடிட் வாட் இஸ் த அசெட்ஸ் யூ ஹாவ் பில்ட். யுவர் நெட்வொர்த் இஸ் எவ்ரி திங் யூ ஓன் மைனஸ் எவ்ரி திங் யூ ஓ.
0: ஓகே, ரைட்,
1: கரெக்ட். தட் இஸ் யுவர் நெட்வொர்த். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கேல்குலேட். அண்ட் சேலரி இன்னைக்கு நம்ம பண்ற சேலரி வந்து இட் கிவ்ஸ் யூ கம்ஃபர்ட் டுடே, ஆனா உங்களோட பர்சனல் நெட்வொர்க் அசெட்ஸ் தான் உங்களை வந்து வெல்தி ஆக போதும், உங்களை ஃபியூச்சர் ரெடி ஆக போதும். தட் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் கோயிங் டு கெட் யூ ரெடி. ஃபியூச்சருக்கு நான் ரெடியா இருக்கணும் அப்படின்னு. அண்ட் பர்சனலி ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு செட் அ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டேட். அதாவது எல்லாருக்கும் நம்ம பர்த்டேஸ் தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்த்டேஸ் தெரியும், வெட்டிங் ஆனிவர்சரி டேட் தெரியும், துபாய்க்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தோம் தெரியும், சம்பளம் எப்போ ஃபர்ஸ்ட் வாங்கணும்லாம் தெரியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டேட் எப்போன்னு தெரியுமா? வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்னா, நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து, ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து எனக்கு வந்து ரெவென்யூ கொடுக்க ஆரம்பிக்கணும், ஒரு பாசிவ் இன்கம் வர ஆரம்பிக்கணும். அந்த பாசிவ் இன்கம் வச்சு நான் வந்து ஃபியூச்சர்ல என்னோட லைஃப் ஸ்டைல், எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் அது கவர் ஆகணும்.
0: ஓகே,
1: அப்ப தட் இஸ் கால் அப்ப என்ன, யூ ஃபினான்ஷியலி யூ ஹேவ் ஃப்ரீடம்,
0: ரைட்? ட்ரூ ட்ரூ.
1: யூ கேன் லிவ் ஆல்வேஸ் யுவர் லிவிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஆல் யுவர் பேசிக் எக்ஸ்பென்ஸுக்கு உங்களுக்கு பணம் வந்து, நீங்க சம்பாதிக்காம உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு பாசிவ் ரெவன்யூலனா, தட் கிவ்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ அதுக்கு ஒரு டேட் மார்க் பண்ணுங்க, இயர் மார்க் பண்ணுங்க. அந்த டேட் அண்ட் இயர் இஸ் வாட் வி ஷுட் ஆல் நோ, அண்ட் தட் ஷுட் ஆல் வி, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் வேர் யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அந்த லார்ஜர் பிளான் ஆஃப் லைஃப், இப்போ நீங்க நியூ பிளான் போடுறதுல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், மை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இயர் அண்ட்
0: So if I say something, people will think like, okay, இது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை என் மேல ஒன்று.
1: Trust.
0: Yeah, trust.
1: So your biggest asset for anybody today is our profession.
0: Yeah.
1: Profession is the vehicle to everything. So நம்மளோட என்னென்னமோ asset, நம்ம எல்லாத்த பத்தியும் பேசுறோம், பட் முக்கியமா ஃபண்டமெண்டலா மறந்துட வேண்டாம், our biggest asset for you, me or for everybody is the profession what we are doing.
0: True.
1: That is the vehicle which is taking us forward. அதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு salary கொடுக்குது. That is only earning us money.
0: Yeah.
1: Which is earning you and me money. It is my career.
0: Absolutely.
1: It is your career. So career தான் இன்னைக்கு வந்து நம்மளோட profession, நம்ம career தான் it is the biggest asset. அப்ப அந்த biggest asset வச்சு தான் நம்ம பேசுற மீத லைன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அந்த அசட்டை எவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்ற போகிறோம், அதை எவ்வளோ தூரம் நம்ம ரெடியாகிறோம், அதை இன்னும் எவ்வளோ தூரம் ரெஸ்பான்சிபிலிட்டி, திங்க் லைக் அ பிஸ்னஸ் ஓனர் அண்ட் ஆப்ரேட் இன் யுவர் ப்ரொஃபஷன், தென் யூஆர் அ கோ கெட்டர். ஓகே, ஆல்வேஸ் வென் யூஆர் சிட்டிங் ஹியர் திங்க் லைக் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த ஸ்டேஷன் அண்ட் ஆப்ரேட். உங்களோட த வே யூ ஆர் ஆப்ரேட்டிங் இட் செல்ஃப் வில் பிகம் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆடட் ஒர்க், உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு, யுவர் ப்ரொஃபஷன் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஆசட். ஸோ ஸ்டார்ட் கெட்டிங் அப்சஸ்ட் அபவுட் இட் அண்ட் பிகம் த பெஸ்ட் அட் இட், பிகாஸ் யூ ஹாவ் டு சேஃப்கார்ட் தட் ஆசட். அந்த அசெட்டை வச்சு தான் நம்ம மீத அசெட்ஸ் பில்ட் பண்ண போறோம்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: சோ தட் ரியலைசேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.
0: நிச்சயமா, நிச்சயமா. சோ மேம் சொன்ன அந்த விஷயம் வந்து இட் இஸ் சோ வேலிட் இல்லையா, அதனால யோசிங்க, அந்த லைன்ஸ் பத்தி நீங்க திங்க் பண்ணிட்டு இருங்க. வி வில் பி பேக். ஒரு குட்டி பாட்டு ஒன்று வருது 90s நாட் ஓவர்ல. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நீங்க ஆஃப் ஏர்ல மேம் கிட்ட பேசணும், லைக் சம் வே யூ ஸ்டக் இன் யுவர் கேரியர், உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ஒன்று வேணும், இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஹவு டு ஐ கோ அபவுட் இட்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன் வேணும் அண்ட் பாசிட்டிவிட்டி வேணும் ஃப்ரம் மேம் டைரக்ட்லி நினைச்சீங்கன்னா 800-8940 ஆஃப் ஏர்ல நீங்க கால் பண்ணி பேசலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: You are with Kirtana on Mercil Morning. 91 போடு. 90s

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 டுபாய்.

0: நம்ம லைஃப் ஜேர்னியை வந்து இன்னிங்ஸாக பிரிக்கும்பொழுது ஸ்டார்ட் பண்ண டைமில் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கற்றுக்கிட்டு ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளே வேற ஒரு தெளிவு ஒன்று கிடச்சி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்ன்ட்டோ இல்லை அடுத்த லெவலுக்கு போகணும்னு இருக்கும்பொழுது அது செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி பெட்டர் தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். அதுக்காக நம்ம கூட கீதா நாகு மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனில். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க மேம். இன்ஃபேக்ட் ஆஃபேரில் கூட சில பேருக்கெல்லாம் நம்ம பேசினது ரிலேட் ஆகி அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு அண்ட் இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கு.
1: இட் வாஸ் வெரி நைஸ் டு லிசன் டு தி கால்ஸ். நிறைய பேர் இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க சொல்லும்போது தான் தெரியுது எஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சொல்றாங்க. நெட்வொர்க் எனக்கு இவ்வளவு இருக்கு, நான் இன்னும் எப்படி பில்ட் பண்றது, சோ அதெல்லாம் கேட்கும்போது இட் ஃபீல் சோ நைஸ்.
0: எஸ் எஸ்.
1: சோ ஆஸ் வி வர் டிஸ்கஸிங், யுவர் ப்ரொஃபஷன் இஸ் யுவர் பிகெஸ்ட் அசெட்.
0: ட்ரூ.
1: அந்த ப்ரொஃபஷன் வந்து ஸ்டாக்னேட்டே ஆயிடக்கூடாது. ஸ்டாக்னேட்னா என்ன சொல்வீங்க?
0: ஒரே நிலையில அப்படியே தங்கி
1: போயிடக்கூடாது, க்ரோ ஆகிட்டே இருக்கணும். ஸோ வருஷங்கள் க்ரோ ஆகக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோ ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஆனந்த் இருக்காரு, ஹிஸ் 30-35 இயர்ஸ் ஓல்டுன்னு வைங்க. அவர் வந்து 1 crore rupees இப்போ அசெட் வச்சிருக்காரு, ஆனால் அவரோட ப்ரொஃபஷனில் வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டார், க்ரோ ஆகலை. அவர் கம்பெனியில் வந்து சம்பளத்திலேயோ அவரோட இன்சென்டிவ்ஸ்லேயோ இல்லை அவர் க்ரோத்திலேயோ பெர்ஃபார்மன்ஸ்லேயோ க்ரோ ஆகலை. அதே இது அவரோட கவுண்டர் பார்ட் அதே கம்பெனியில் ரமேஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு.
0: ஓகே.
1: அவர் வந்து பேக் ஹோம் வந்து 30 lakh rupees சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, ஆனா அவர் வந்து கெரியர்ல பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்காரு. ஹி இஸ் லைக் ரியலி க்ரோயிங் இன் சோ மெனி வேஸ் இன் ஹிஸ் கம்பெனி.
0: ஓகே.
1: அப்ப 20 years கழிச்சு யோசிச்சு பாருங்க, ஆனந்த் எங்க இருப்பாரு, ரமேஷ் எங்க இருப்பாரு? ஏன்னா அவர் அந்த 1 crore rupees சொத்து வச்சிருக்கலாம், பட் ஆனா அவர் கெரியர்ல ஸ்டாக்னேட் ஆயிட்டாரு. ஸ்டாக்னேட் ஆயிட்டாருன்னா அந்த நெக்ஸ்ட் 20 years அவர் என்ன ஏர்ன் பண்ண போறாரு? பேசிக்கா தான் ஒரு அப்ரைசலோட அவர் வந்து சர்வைவ் ஆயிட்டு வரப்போறாரு. சோ எதுவுமே நீ சேர்க்க முடியாது. அதே நேரம் அந்த அதர் பர்சன் வந்து கெரியர்ல வந்து க்ரோ ஆயிட்டே இருக்காரு அப்படின்னா 20 years அவர் இன்னும் எவ்வளவு சேர்ப்பாரு, எவ்வளவு தூரம் வெல்த் கிரியேட் பண்ண போறாரு? சோ யுவர் கெரியர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அசெட். அந்த அசட்டை நம்ம வந்து அந்த ப்ரொஃபஷனை வந்து அதை தெய்வம் மாதிரி பார்த்து அதை ஸ்டாக்னேட் ஆயிராம யாருமே அங்கே ஸ்டாக்னேட் ஆயிடக்கூடாது. ஆஸ் ஐ சே, திங்க் லைக் அ ஓனர், திங்க் லைக் அ பிஸ்னஸ் ஓனர் அண்ட் ஆப்ரேட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை தேடி வரும் அந்த கம்பெனியில். அப்போ அதை எடுத்துட்டு யூ ஹேவ் டு கோ ரன் வித் இட் அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப்.
0: ரைட்.
1: ஸோ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் ஆல் ஹியர் ஆன் அ ப்ரொஃபஷன் அண்ட் அ ஜாப், பட் மேக்ஸிமைஸ் தட் பிகாஸ் தட் இஸ் யுவர் வெஹிக்கிள் ஆஃப் மேக்கிங் மணி. ஸோ இந்த நெக்ஸ்ட் வில் கம் ஒன்லி நெக்ஸ்ட், பட் தட் இஸ் யுவர் ப்ரைமரி ஃபோக்கஸ். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஹியர் நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அபவுட் இந்தியன் பேரண்ட்ஸ். இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து எஸ் நம்ம குழந்தைங்க தான் நமக்கு எல்லாமே, எவ்ரி திங் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் தெம் அண்ட் வி கிவ் தெம் தி பெஸ்ட் ஆஃப் ஸ்கூல், பெஸ்ட் ஆஃப் காலேஜ், வெட்டிங், ஹவுஸ், எவ்வளோ தூரம் நம்ம பண்ணணுமோ பிள்ளைங்களுக்கு எல்லாம் யோசிக்கிறோம். கரெக்ட். அதே நேரம் ரிமெம்பர் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானையும் நம்ம பற்றி யோசிக்கணும். சில்ட்ரன் ஃபியூச்சரை நீங்கள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளான் ஃபார் யூ, யுவர் சேஃப்டி நெட் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் பிளான். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் அப்ராட் எஜுகேஷனுக்கு அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் லோன் போடலாம், ஆனா நீங்க 65 years ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர்மெண்ட் லோன் போட முடியாது.
0: ஆஃப் கோர்ஸ்.
1: சோ ப்ளீஸ் நோ தி டிஃபரன்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப நான் வந்து ஒரு 10 crore rupees நான் வெல்த் வந்து ஃபினான்ஷியல் விஸ்டமே இல்லாம, ஃபினான்ஷியல் நாலேஜே இல்லாம என் குழந்தைக்கு நான் சேர்க்கணும்னு சேர்த்து கொடுத்து ரிட்டையர்மெண்ட்ல நான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு காப்பாத்திக்க தெரியாத குழந்தைக்கு நான் போய் அவ்வளவு சொத்து சேர்க்கும் போது அது எப்படி காப்பாத்த போகுது?
0: கரெக்ட்.
1: சோ ஃபர்ஸ்ட் டீச் யுவர் சில்ட்ரன் வேல்யூ ஆஃப் மணி. மணி வேல்யூ தெரியணும், ஏர்னிங்னா எப்படின்னு தெரியணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அப்பா சம்பாதிக்கிறாங்க, அந்த அம்மா சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும். அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி மணி ஒர்க்ஸ் ஃபார் அஸ், எப்படி அந்த ஒரு சொத்தை எப்படி கிரியேட் பண்ணோம், அவங்களுக்கு கொடுக்க போகிறத எப்படி கிரியேட் பண்ணோம், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் கொடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் லோன் எடுக்கட்டும், அவங்க ஏர்ன் பண்ணி அடைக்கட்டும். ஸோ தே வில் ஆல்சோ நோ த வேல்யூ ஆஃப் திங். பட் மீன் வைல் யூ ஸ்டார்ட் டிஃபரன்ஷியேட்டிங் சில்ட்ரனோட ஃபியூச்சருக்கு ஒரு பகுதி நீங்கள் வைக்கிற மாதிரி உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் ஒரு பகுதி நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. பிகாஸ் டுமாரோ யூ அண்ட் யுவர் ஸ்பவுஸ் வில் ஹாவ் டு டீல் வித் தட் செப்பரேட்லி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த இந்தியன் பேரண்ட்ஸ் ஐ வுட் வாண்ட் டு அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் ஹெல்த். நம்ம வந்து வென் யூஆர் கோயிங் டு ரீசெட் அ நியூ பிளான் அண்ட் ரீசெட் யுவர் கோல்ஸ் அந்த நெக்ஸ்ட் 20-30 years வி வாண்ட் டு டூ செகண்ட் இன்னிங், ஃபர்ஸ்ட் இஸ் சுவர் இருந்தால் தான் சித்திரம். அப்போ நம்ம ஹெல்த் இஸ் ஃபார் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர் வி ஹாவ் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃபார் அவர் ஹெல்த். இன்னைக்கு மெடிக்கலி தேர் இஸ் சோ மச் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹெல்த் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் வித் லாட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், நியூட்ரிஷன், ஸ்லீப், ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், டாக்டர் ட்ரீட்மெண்ட், கெட்டிங் எல்லாருமே நீங்கள் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஃபர்ஸ்ட்.
0: நிச்சயமா.
1: ஆர் யூ ஆல் டூயிங் இட் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 35-40 யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஆனுவல் 35 ஐ வில் சே மை சன் ஹஸ் ஸ்டார்டட் டூயிங் த ஹெல்த் செக்அப் ஆனுவல் ஹெல்த் செக்அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் சிஸ்டம் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் பிகாஸ் டுடே எவ்ரி திங் இஸ் ரிவர்சபிள் ப்ரொவைடட் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஸோ யுவர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் Then next for your second innings, what is very, very important is your marriage. What is your relationship with your spouse? Please start building on that. Ena pasangalla appa perusa iruvaanga. Then it becomes an empty nest. They will start going for their own future. அப்போ ஓன் லைஃப் போகும்போது இட் பிகம்ஸ் அன் எம்டி நெஸ்ட் நீங்கள் வந்து பிஸியாக ஒரு 20 இயர்ஸ் நம்ம பசங்களை வளர்க்கும் போது வி ஆர் ஆல் சோ பிஸி ஹேவிங் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் சில்ட்ரன் திஸ் தட் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இட் வில் கெட் குவாய்டர் ஸோ குவாய்டர் இருக்கும்போது லைஃப் லாங் கம்பானியன் இஸ் கோயிங் டு பி த ஸ்பவுஸ் டு ஈச் அதர் ஸோ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் கம்யூனிகேஷன் யுவர் ரிலேஷன்ஷிப் ஹேவ் கப்புள் கோல்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் ஏன்னா ஃபியூச்சருக்கு எல்லாமே ரெடியாகும் In terms of your asset, your passive income, ellame pesumbodhu we have to talk about this also. So anga poi or vacuum irukka kudadu. So learn to become the best of friends with each other because understand you are going to be the fellow companions for each other for the rest of your life. Marriage is another part which you have to always address. And also, nam NRIs irukra ellarume keep your strong footing back home. Adu vandu it is a no negotiation. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணுறது உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் யுவர் மென்டர் கைட் யுவர் பீப்புள் தேர் யுவர் கன்சல்டன்ஸ் ஹூஎவர் இட் இஸ் உங்களுக்கு வந்து பேக் ஹோம் என்ன நடக்குது உங்களோடதெல்லாம் இன்டாக்டாக இருக்கா அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிறது எப்பயுமே வந்து அதுலேருந்து ஆஃப் ஆயிடாதீங்க நான் இங்கே வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பெருமையே கிடையாது ஏன்னா அட் எனி பாயிண்ட் இன் டைம் தட் இஸ் ஆர் சே அங்கே தான் நமக்கு வந்து சேஃப்டி நெட் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறதும் அங்கே இருக்கும் நம்ம ரிட்டையர் ஆக போகிறதும் அங்கே இருக்கும் ஸோ அப்போ யுவர் ஸ்ட்ராங் ஃபுட்டேஜ் பேக் ஹோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீஸ் ஆர் த த்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் யுவர் செகண்ட் இன்னிங்ஸ்
0: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஸோ அடுத்தடுத்து லெவல்ஸில் நம்ம செகண்ட் இன்னிங்ஸை வந்து எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலாங்கிறதுக்காக மேம் நமக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வி வில் கண்டினியூ ஒரு பாட்டு ஒன்று வருது ஒரு குட்டி பாட்டு ஒரு பிரேக் அப்புறமா ஒரு பாட்டு அண்ட் தென் நம்ம லாஸ்டாக வி வில் டாக் அண்ட் கேப்பில் பாட்டு அண்ட் பிரேக் போகக்கூடிய கேப்பில் உங்களுக்கு ஏதாவது பேசணும் மேம் கிட்ட ஆஃபேரில் வந்து கேட்கணும் யூ நீட் சம் மோட்டிவேஷன் சம் கைடன்ஸ் அப்படின்னா 800-8940 கால் பண்ணலாம்
2: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி ஐ நீட் திஸ் டாடி ஐ நீட் திஸ் பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் அடி கேப்போம்
3: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள் அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க கான்டாக்ட் 056-364-3646
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்
5: ஹாய் நான் காஃபி
6: ஹலோ நான் தான் டிராவல்
7: வணக்கம் நான் நினைவுகள்
6: ஹாய் நான் தான் இயற்கை
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு
6: எங்கப்பா மனசு காணோம்
5: அங்கே பாருங்கள் போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன
6: ராஜா பாட்டு போகுது மனசும் பின்னாடியே போகுதே
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்
9: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா only on 89.4 tamil fm நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
10: you are with Kirtana on Marisol morning Chillax song of the hour Chillax song of the hour
11: brought to you by
12: plots nale prop shell dane for details call 056 415 4242

0: 9:53 ஆகி இருக்கு. நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷன், ட்ரூலி பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் தான் இன்னைக்கு. கீதா நாகு மேம் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ விட எப்படி பெட்டரா நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி நமக்கு யூனோ சில சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் வர கேட்டு இருக்கோம் இல்லையா மேம்.
1: தட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங்.
0: எஸ் எஸ் எஸ்.
1: எஸ்பெஷலி அஞ்சலிஸ் கால் வாஸ் சோ குட். அண்ட் வேர் ஷீ செட் 6 மந்த்ஸ் பேக் நான் ப்ரோக்ராம் லிசன் பண்ணேன். அப்ப ஐ வாஸ் திங்கிங் நான் சேல்ஸ்ல இருக்கேன், ஐ வாஸ் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, என்னால இதுக்கு மேல எப்படி புஷ் பண்ண முடியும் தெரியல, நான் வச்சுக்கணுமா வந்துடணுமா அந்த ஸ்டேஜ்ல இருந்தேன். பட் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் உங்களோட அன்னைக்கு உங்க டாக் கேட்டு உங்ககிட்ட பேசினேன். ஷி ஐ பிலீவ் ஷி வி ஹேட் அ கால், ஐ ரிமெம்பர் ஹேவிங் அ கால், பட் ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஐ டோல்ட் ஹர். ஷீ சேட் தட் புஷ் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து இட் இஸ் சோ இன்ஸ்பைரிங் டு நோ டுடே ஷீ இஸ் காலிங் அண்ட் சேயிங் ஷீ இஸ் அ ரீஜனல் ஹெட் இன் ஹர் கம்பெனி இன் சேல்ஸ் அண்ட் traveling to 4 countries and
0: wow.
1: taking care of all sales.
0: Wow.
1: I said, you really inspired me. Now, you know, it's so beautiful. She said, one realization in today's idhila na vandu where I am going to concentrate is, na net worth vandu build pananum. She said, that is my realization today. I want to make a plan for assets eppadi build pandrathu. Neenga sonna mari, it is not about earning. It is how much you are going to invest, how much you are going to safeguard. How are we going to protect the money we make and make the money work for us?
0: Yes.
1: So on the trigger, I am so happy. Anjali, next time in 6 months when we are going to talk, I am sure you are going to say that you are in the path of creating a huge wealth portfolio for you. That is very, very important. Second innings is all about not how much you are earning, how much you are, what is your wealth portfolio, what is your personal net worth. அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸில் நெட்ஒர்த், அதுதான் உங்களோட சேஃப்டி நெட். இன்றைக்கி நம்ம ஒன்று ஒன்றும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத வந்து நம்ம சேஃப் கீப் பண்ணணும். மணியை வந்து வைஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஒன் சைட், யூ ஆர் மேக்கிங் மணி, யூ ஆர் இன்வெஸ்டிங், அண்ட் தட் மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிவ் ரெவன்யூ. ஸோ அதில் வந்து கிரீடுங்கிறதுல எங்கேயாவது போய் விட்டு தொலைச்சிடக்கூடாது. அதில் தான் நான் சொல்லுவேன், ஸ்டாக் எல்லாம் அந்த ஏர்லியர் கால்லையும் சொன்னேன், நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லெவரேஜ் பண்ண போகிறீங்க, கிரீடில் வந்து அதை பண்ணிடுவேன், டபுள் ட்ரிபிள் ஆக்குறதுக்கு எதுவுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் ஆன் பிளானட் எர்த் டு டபுள் அண்ட் ட்ரிபிள் யோர் மணி. தெர் இஸ் அ பர்டிகுலர் பாத், அதுல வந்து எது வைசஸ்ட் பாத்தோ சேஃப் கீப்பும் பண்ணணும், அந்த மணி க்ரோவும் ஆகணும். யூ ஹாவ் டூ திங்ஸ் டு அட்ரஸ் தெர். ஸோ அதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீட் இஸ் அ வெரி தின் லைன். அதில் போய் மாட்டி நம்ம சம்பாதிக்கிறது மொத்தமும் எவ்வளவோ பேர் தோத்த கதைகள் நம்ம கேட்டிருக்கோம், அந்த லைனில் சேர்ந்துடவே கூடாது. நம்ம சேர்க்கறதுல வந்து ஒரு போர்ஷன் மாசா மாசம் எடுத்து வச்சிருங்க. இட்ஸ் நாட் யுவர் மணி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இட் ஹேஸ் டு கோ. That is the best way you can do your second innings. Everybody has to get into that personal net worth building. First innings, one, it is about survival, as we said. Second innings is all about thriving, flourishing, building your net worth. And first inning, one, it is... நம்ம வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம குறியாக இருப்போம், நம்ம சம்பளம் எவ்வளோ க்ரோத் ஆகுதுன்னு. செகண்ட் இன்னிங் வந்து நம்ம என்ன வெல்த் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இன்னிங் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியே இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், சேலரி இவ்வளோ வருது, ஓ பணம் வருது, நம்ம செலவு பண்ணலாம், அந்த ஃபினான்ஷியல் ஏதோ ரெக்க முளைச்ச மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது ஃபஸ்ட் இது. இட்ஸ் நைஸ், யூ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹேட் யுவர் வாட் எவர், தட் இஸ் ஃபைன். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஷியல் விஸ்டமோடு ஆப்ரேட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி அவேர்னஸ், லிவிங் life very consciously, becoming the best version of yourself financially and personally. You know, I'm reiterating all of this so that it gets into your subconscious mind. So adoda proper planning, plan, prepare, execute, plan, prepare, execute. Namma sonnom illaya and the golden growth plan. What is your financial freedom date? எப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் பாசிவ் ரெவன்யூ கிரியேட் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலில் டேக் கேர் பண்ணுதோ அதுதான் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டேட். அந்த பாஸ்போர்ட் எல்லார் கையிலையும் இருக்கணும், அதுக்கு ஒரு கோல்டன் க்ரோத் பிளான் கையில் இருக்கணும். அதை வந்து பிளான், வெறும் பிளான் இருந்தால் போதுமா? பிளான் ப்ரிப்பேர் எக்ஸிக்யூட், தென் அகெயின் பிளான் ப்ரிப்பேர் எக்ஸிக்யூட். இதை பண்ணிகிட்டே இருந்தால் தென் யூனோ யோர் லைஃப் இஸ் ஈஸி, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம கிரவுண்ட் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கல, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ், வித் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கான்ஃபிடென்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். யூனோ புக்ல படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எவ்வளவு தூரம் வி கேன் ஜஸ்ட் கோ அச்சீவ் சோ மச் மோர்.
0: அப்சல்யூட்லி,
1: இஃப் சம்படி கேன் டு இட், வி கேன் டு செவரல் டைம்ஸ் மோர் தென் தட்.
0: நிச்சயமா.
1: சோ தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் டு எவரிபடி, லெட் யுவர் செகண்ட் இன்னிங்ஸ் நெவர் பீ ஸ்மாலர் தென் தி ஃபர்ஸ்ட் ஒன். யூ ஆல் ஹேவ் டு ப்ராமிஸ் இட்ஸ் கோயிங் டு பி பிகர் பெட்டர் ஸ்மார்ட்டர் அண்ட் ஹாப்பியர்.
0: எஸ் மேம், ப்ராமிஸ். நிச்சயமா ஒரு அவ்வளோ சார்ஜ் ஆன மாதிரி இருக்கு டுடேஸ் செஷன் எஸ்பெஷலி. ஏன்னா உங்ககிட்ட இருந்து வென் இட் இஸ் கமிங் ஃப்ரம் சம்வன் லைக் யூ, யூவ் சீன் அ லாட் அண்ட் உங்களுடைய இனிஷியல் ஸ்டோரிஸும் நீங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் அடுத்து உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆர் லைக் அடுத்து உங்களுடைய லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இட் இஸ் மோட்டிவேட்டிங் அஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒன்று அச்சீவ் பண்ணாலே ஆ போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சந்தோஷப்படுறவங்க.
1: ஸோ மெனி இயர்ஸ் ஆர் அஹெட் ஆஃப் அஸ். ஸோ அதில் எவ்வளோ கிரியேட் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் டு பி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஈவன் பிஃபோர் யூ ஆர் கோயிங் there and reaching the destination, you have to be excited even to start the journey.
0: Nichayama, nichayama. And thank you so much, ma'am. And those contagious energy eduthukitte naanga munnoki poga porom. Thanks a lot.
1: That was a lovely show. Thank you. Thank you, Keetana.
0: Thank you, ma'am. Thank you. And குட்டி பாட்டுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு பாட்டு ஒன்று கேட்டு முடிங்க. அதுக்கப்புறமா அடுத்த செஷன் நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ண போறாரு. I'll see you soon.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: சீர்காழி மீனவர் சவுதியில் கொல்லப்பட்டது குறித்து அதிமுக இன்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிக்க மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் பேச அனுமதி அளிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். கவனஈர்ப்பு தீர்மானத்தை வழங்கி 5 நாட்களாகியும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றார். மீனவர் உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரக்கூட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். வெறும் ரீல்ஸ் வெளியிடும் அரசாகவே தாவிக அரசு செயற்படுகின்றது என்று இபிஎஸ் விமர்சித்தார். பிரிட்டனின் விசா மற்றும் குடிவரவு விதிமுறை மாற்றங்களால் தமிழ்நாடு அரசின் நிதியுதவி ஏற்கப்படாத நிலையில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2025-26 தேர்வு செய்யப்பட்ட 300-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விசா கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கலைந்திடக் கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கனிமொழி எம்பி கடிதம் எழுதியுள்ளார். மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் பறிபோகாமல் இருக்க இங்கிலாந்து அரசுடன் உடனடியாக பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: கனிமங்கள் சுரங்கங்கள் திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதா கடந்த 12ஆம் தேதி மக்களவையிலும் 13ஆம் தேதி மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. இது கனிம நிலங்களின் மீது முன்பு மாநிலங்களுக்கு இருந்த அதிகாரத்தை வரிகள் விதிக்கும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியுள்ளது. கனிம வளம் சுரங்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மத்திய அரசு வசம் வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதால் எதிர்க்கட்சிகள் இதனை கடுமையாக எதிர்த்தன. இலங்கையின் பண்டாரகம்ப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெந்தேசி வத்த மஸ்வில பகுதியில் சுமார் 19 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் ஹொரணை போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று ஹொரணை போலீஸ் விசேட அதிரடிப்படை தலைமையகத்தின் விசேட நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 18 கிலோகிராம் 672 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தம்வசம் வைத்திருந்த பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டார்.
2: அமீரக செய்திகள்.
1: சிரிய அரபு குடியரசின் இட்லிப் பாராளுமன்றத்தில் உள்ள அபு அல் துஹூர் ராணுவ விமான தளத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. மிகவும் கடுமையான வார்த்தைகளில் அமீரகம் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. சிரியாவின் இறையாண்மையை எந்த வகையிலும் மீறுவதையோ அல்லது அதன் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதையோ திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: துருக்கி எல்லைக்கு அருகே சிரிய ராணுவ விமான தளத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்தியை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அரிதான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தேவையற்ற பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கை என்று அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அபு துஹூர் விமான நிலையத்தின் ஓடுபாதை மற்றும் சேமிப்பு கிடங்கு மீது நேற்று 8 வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சிரியா அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஸ்பெயின் அணியின் கால்பந்து நட்சத்திரம் ராட்ரி மான்செஸ்டர் சிட்டியில் இருந்து பார்சிலோனாவுக்கு தனது இடமாற்றத்தை நிறைவு செய்தார். மீண்டும் அந்த உற்சாகத்தை உணர தயாராக இருக்கின்றேன் என்று ராட்ரி கூறினார். 2024ஆம் ஆண்டின் பாலந்தியூர் விருதை வென்ற ராட்ரி பார்சிலோனா சுமார் 65 மில்லியன் தொகையை செலுத்த ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 4 ஆண்டுகால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். 2019இல் அட்லெட்டிகோ மேட்ரிட்டை விட்டு வெளியேறிய பிறகு முதன்முறையாக ஸ்பெயின் கால்பந்துக்கு அவர் திரும்பியுள்ளார்.
2: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்றும் உள்ளக பகுதிகளில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயரவடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை உயரவடைந்துள்ளது. அல்ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைன் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
5: Hello everybody, this is DSP.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். புதன்கிழமை இன்னைக்கு லீகல் ஆர் ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஆனா என்ன ஒரு குட்டி ஷிஃப்ட் இன் டைம், 10 to 11 அப்படிங்கறத காலையிலேயே உங்கள்ட்ட நான் இண்டிகேட் பண்ணிட்டேன், அலர்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியால எல்லாம். ஸோ நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேவையான ஒண்ணு, இப்போ இந்த நேரத்துக்கு தேவையான டைம்லி டாபிக் ஒன்று எடுத்து நம்ம பேச போறோம். ஹலோ சார், காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: எஸ் எஸ், ரொம்ப தேவையான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு எடுத்து பேச போறோம். ஆமா. ஸோ documents for transfer between schools.
1: ஆமா, அதான் இப்ப ரொம்ப அந்த இந்த மாசத்துல அடுத்த 2 வாரத்துல ஸ்கூல் ஆரம்பிக்க
0: போகுது.
1: பழமொழியை சொல்லிடுற குட்டி பழமொழி, ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர், அதாவது லெட் த பிரின்சிபல் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள், லெட் த சுப்பீரியர் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். பிரின்சிபலுங்க நம்ம ஸ்கூலு பேசும்போதே ஒரு பயம் வரும். ஸோ அந்த சுப்பீரியர் ஹேஸ் டு பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள், அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆகணும். அப்போ அது மேலவர் பொறுப்பாகுகன்னு சொல்லலாம், இல்லைன்னா முதல்வரே பொறுப்புக்குரியவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம இந்த ஸ்கூல், ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒருத்த ஸ்கூலுக்கு மாத்திரம் அகடமிக்கர் சேஞ்ச் ஆகுது. இப்போ பிரிட்டிஷ் கரிக்குலம் யூஏ கரிக்குலம் பார்த்தீங்கன்னா அகடமிக்கர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்தியன் கரிக்குலம் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியில் படிக்கிறாங்கன்னா கரிக்குலம் அந்த இயர் சேஞ்ச் ஆயிருச்சு. மார்ச் ஏப்ரல்ல அந்த புது இயர் ஆரம்பிச்சிடும். இந்த ஹாலிடேஸ் கொடுத்து இப்போ ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் இந்த ஹாலிடே முடியும் போது நிறைய பேர் ஸ்கூல் மாத்திர டைம் வரும். அண்ட் இப்போ சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பேக் டு ஸ்கூல், அது மட்டும் இல்லை, நீங்க பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம் ஃபீஸ் இன்ஸ்டால். அவங்களும் அவங்க சைட்ல இந்த ஸ்கூலை வச்சு எவ்வளோ பேர் பிசினஸ்
0: பண்றாங்க.
1: இது இருக்கு. இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த கேஹெச்டிஏ டு கண்ட்ரோல் தி சிஸ்டம். இங்கே வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஆனால் ஒரு ஒரு அமீரகத்தில் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் இது இருக்குது. இப்போ அபுதாபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடியூகேஷன் ஜோன்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா பெரிய ஒரு எமிரேட்டுங்கிறதுனால அபுதாபி எடியூகேஷன் ஜோன், அலேன் எடியூகேஷன் ஸோன், வெஸ்டர்ன் எடியூகேஷன் ஜோன்ஸ் இந்த லிவா சைட்லாம் வச்சுருக்காங்க. அஜ்மான் அவங்க எடியூகேஷன் ஜோன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபுஜேரா, ராசல் ஹேமா, ஷாஜா எல்லாருமே ஒரு ஒரு அவங்களுடைய தே ஹாவ் தேர் ஓன் சிஸ்டம்ஸ். ஆனால் காமனா பார்த்தீங்கன்னா இந்த மெயின் திங் வந்து இங்கே மெயின் ரெகுலேஷன்ஸ் விச் கம்ஸ் இன் டு இஸ் இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து சர்டன் பராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க, ரூல்ஸ் ரிகார்டிங் பேசிக் ரூல்ஸ். மொதல் ரூல் முக்கியமாக இது பார்க்கறது வந்து இந்த கட் ஆஃப் ஏஜ், ஸ்கூல் ஜாயின் பண்ணுறது கட் ஆஃப் ஏஜ், என்ன வயசில் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். இப்போ ஏப்ரல் ஆரம்பிக்கிற இந்தியன் கரிக்குலம் நான் சொன்ன மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் டேட்ஸ். அதே மாதிரி இது செப்டம்பரில் ஆரம்பிக்கிற பிரிட்டிஷ் கரிக்குலமோ அமெரிக்கன் கரிக்குலமோ ஆஸ்திரேலியன் கரிக்குலமோ அவங்களுக்கு வந்து எப்போ கட் ஆஃப் டேட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு கட் ஆஃப் டேட்ஸ் வச்சுருக்காங்க. அது யூ ஹாவ் டு செக் இட் அட்மிஷன். நீங்கள் எங்கே எந்த கரிக்குலத்தில் அட்மிஷன் போடுறீங்களோ அதில் அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேசிக் அட்மிஷன் ரொம்ப முக்கியமாக நம்ம பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது நம்ம ஊரில் இருந்து இங்கே வரும்போது மிஸ் பண்ணுற விஷயம் வந்து அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும்.
0: கரெக்ட்.
1: ஊர்லேருந்து குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்து படிக்க வைக்கணும், இல்லைன்னா இயர்ஸ் லூஸ் ஆயிரும். அதாவது அந்த கரிக்குலம் டைமிங்கு இதெல்லாம் கரெக்டாக பண்ணலன்னா, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வரலன்னா உங்களுக்கு அட்மிட் பண்ண முடியாது குழந்தைய ஸ்கூலில். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் குழந்தைக்கு லூஸ் ஆகிடும்,
0: மிச்சம்
1: வீணாயிடும். அதனால இட்ஸ் நாட் அ கிரேட் திங். ஆமாம், ஒரு செட் பேக் மாதிரி ஆயிடும். அதனால அது எப்போவுமே டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுக்கணும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம்.
0: ஷோர். ஸோ இன்றைக்கி நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஸ்கூல்ஸ் அதை பற்றி தான் இன்டெப்தாக பேச போகிறோம். நவ் தட் பேக் டு ஸ்கூல் சீசன் வேறு வந்தாச்சு இல்லையா, ஸோ அது ஒரு பக்கம் லைவ்ல கண்டினியூ ஆகும். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஆஃப் ஃபேர்ல நீங்க சார் கிட்ட கால் பண்ணி இந்த டாபிக்னு இல்லாம வேற எந்த டாபிக்கா வேணா இருக்கலாம், அது சார்ந்து உங்களுக்கு பர்சனல் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குன்னா லீகலி என்ன பண்ணலாம், ஹவு டு கோ அபவுட் இட்னு சொல்லி ஒரு குவிக் லீகல் கன்சல்டேஷன் ஆர் டவுட் கிளாரிபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி பேசலாம்.
2: Back to back.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மெர்சல் மார்னிங்ல லீகல் ஹவர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவசியமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூல் தான் வேற ஆரம்பிக்க போகுது. சோ டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஸ்கூல்ஸ் என்னெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும், அண்ட் இன் ஜென்ரல் இங்க நம்ம அமீரகத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுது, அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடி யாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம். சோ பேசிக்கலி நீங்க சொன்னீங்க இல்லையா சார், ஸ்கூல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த பாடி யாரு என்ன ஏதுன்ட்டு, அண்ட் வி ஸ்டாப்ட் லைக் இப்போ முக்கியமா நம்ம எஸ்பெஷலி ஊர்ல இருந்து இங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க, மூவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், கையில ரெடியா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. சோ அதுல வந்து வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் இங்க நம்ம யூஏல அட்மிஷனுக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ இங்க யூஏலயுமே வந்து பிட்வீன் ஸ்கூல்ஸ் மூவ் பண்ணணும்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சுக்கணும் சார்?
1: ஆமா, சரி, அதாவது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றது, வெளிநாட்டுக்கு போறது. இன்னொன்று வந்து அமீரகத்திலேயே ஸ்கூல் மாத்துறது. ஸோ நம்ம அமீரகத்தை பத்தி முதல்ல பேசிக்கலாம். அதாவது அமீரகத்தில் ஒரு ஸ்கூல் மாத்தணும்னா ஒரே கரிக்குலத்தில் நீங்க மாத்துறீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நீங்க வந்து ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போய்க்கலாம். இதில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஒரு மெயின் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அது கொடுக்குற சர்டிஃபிகேட்டு. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து இடையில நீங்கள் விட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஒரு குட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும், குழந்தை நல்லா தான் இருந்திருக்கான், பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அந்த அதுக்கேற்ற எந்த எந்த சர்டிஃபிகேட் ரிலவெண்ட்டோ அது. சிலர் வந்து இப்போ செப்டம்பர் மாதம் வருது, சிலர் இந்தியன் கரிக்குலத்தில் படிச்சுட்டு சரி நம்ம பிரிட்டிஷ் கரிக்குலம் போகலாம் இல்லை அமெரிக்கன் கரிக்குலம் போகலாம், சப்ஜெக்ட் மாற்றிக்கலாம் சொல்லி மாற்றுறவங்க இருக்காங்க. அப்படி மாற்றும் போது நீங்கள் அந்த இதை வேலிடேஷன் பண்ணணும். அந்த அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வலிடேட் பண்ணி இந்த லெவலில் படிச்சிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எதாவது வச்சுக்குவாங்க, அசஸ்மெண்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட் வச்சுட்டு இந்த இந்த சர்டிஃபிகேஷனை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கரிக்குலத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டிஃப்ரென்சஸ் வருது ஒரு ஒரு கிளாஸுக்கு, ஏஜ் டிஃப்ரென்சஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சப்ஜெக்ட் டிஃப்ரென்சஸ்ஸு. அதனால் அதை வேலிடேட் பண்ணி நீங்கள் சிலபஸ் மாற்றிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். இதில் இப்போ மெயின் சேலஞ்ச் வந்து இந்த யங் கப்பிள், இளம் தம்பதியர் வந்து அவங்க சின்ன குழந்தைங்களை முதல்ல அந்த கேஜி கிளாஸுக்கு கூப்பிட்டு போகும்போது அதில் தான் நிறைய டாக்குமெண்டேஷன் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் சேர்க்கும்போது இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒன்று வந்து பர்த் சர்டிஃபிகேட். ஆஃப்கோர்ஸ் ஒரு தாயோ தந்தையோ அவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் அட்டஸ்டடாக இருக்கும். ஏற்கனவே அட்டஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ண முடியும். ஸோ அது பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான விஷயம், அட்டஸ்டட் பர்த் சர்டிஃபிகேட். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய இனோகுலேஷன் சர்டிஃபிகேட். அது இல்லாமல் இங்கே ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க இந்த நாட்டில். இப்போ இந்தியாவிலையும் கூட, இந்தியாவில் இலங்கையில் கூட அந்த மாதிரி மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. குழந்தைகள் வந்து எல்லா வேக்சினேஷனும் இந்த ட்ரிப்பிள் வேக்சின், டிபிடி, அது இதெல்லாம் போட்டிருக்கணும். அந்த டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க.
0: அந்த வயசுக்கு இத்தனை வேக்சின்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து,
1: இத்தனை வேக்சின்ஸ், இந்த பூஸ்டர் டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, போலியோ வேக்சின் அது இதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு அந்த ப்ரூஃப், அந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ஓகே,
1: இதில் எப்படின்னா நம்ம அந்த ஸ்கூலில் கொடுத்துட்றோம் இது பண்ணுறோம் சொல்லி ஸ்கூலில் ஓகே சப்மிட் பண்ணுறோம், இந்த டாக்குமெண்ட் நீங்கள் எப்போவுமே கவனமாக வச்சுக்கணும். குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு அது கையில் கொடுத்துடணும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, என் பையன் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி படிக்கும்போது அங்கேயே கேட்டாங்க அந்த சர்டிஃபிகேட்டு.
0: ரெடியா வச்சிருக்கணும்.
1: ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டேஷன், குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட், குழந்தைகளுடைய இனோகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது வேக்சின்ஸ்லாம் போட்ட சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும்.
0: ஓகே, ஸோ எப்பவுமே அதை வந்து பத்திரமா கையோட ரெடியா வச்சுக்கோங்க. தொடர்ந்து இன்னும் நம்ம பேச போறோம் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஸ்கூல்ஸ். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒன்று ரெண்டு பாட்டுலாம் நான் ப்ளே பண்ண போறேன். பாட்டு போகக்கூடிய கேப்ல லாயர் கிட்ட நீங்க ஆஃப் ஏர்ல ஏதாவது சட்டம் சார்ந்து சந்தேகங்கள் இருக்கு இந்த டாபிக்ல இல்லாமல் எந்த டாப்பிக்கா வேணாம் இருக்கலாம். ஸோ அந்த சந்தேகங்கள்லாம் வந்து தீர்த்துக்கணும். குவிக்கா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்னு வச்சுங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 10:48 on the clock, Medicine Morning. நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். லீகலார்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணிருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஸ்கூல்ஸ், இதுதான் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ அதில் ஒரு ஒரு கேட்டகரியில எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும். ஸோ இங்க நம்ம யூஏக்குள்ள சார், இப்போ ஸ்கூலுக்கு இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் வந்து நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து அட்மிஷன் புதுசா போடுறோம் அப்படின்னாலோ, அதுக்கு யூஏல ஸ்பெசிஃபிக்கா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன சார்?
1: ஊர்ல இருந்து இங்க கொண்டு வரும்போதோ, இங்க இருந்து நம்ம திரும்ப ஊருக்கு கொண்டு போகும்போது, நம்ம இந்த ஹாலிடேஸ் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்பதான் மாற்றங்கள் நடப்பெறும். சரி, இந்த வெக்கேஷனோட ஊருக்கு ஃபேமிலி அனுப்பிடலாம், அவங்க அங்க படிக்கட்டும், பசங்க பெருசாயிட்டாங்க, இல்லைன்னா ஃபேமிலி அங்க இருந்து இங்க கொண்டு வந்துடலாம், நம்ம கூட இருக்கட்டும் சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, ஒருத்தர் இப்போ கூட கேள்வி கேட்டார், ஒரு நேர் வந்து கேள்வி கேட்டார், இந்த மாதிரி சார் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணணுமா டாக்குமெண்ட்ஸு சொல்லி. இது வந்து நார்மலாக வந்து இப்போ அமீரகத்தை பொறுத்த வரையில் வந்து ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு. அவங்க ஆஃபிஷியல் லாங்குவேஜ் அரபியில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான், ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். இந்தியா பொறுத்தளவுலையும் நார்மலாக ஆங்கிலத்தில் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழில் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில், இல்லை இலங்கையில் வந்து சிங்களம் இல்லை தமிழில் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்க வேண்டி வரும் அந்த டாக்குமெண்ட்ஸை. அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா, அந்த ஊர்ல எல்லாம் ஸ்கூல்ல இருந்து இங்க குடுக்குறாங்கன்னா, நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து யுஏ எம்பசியில அட்டஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்தியாலோ இலங்கையிலயோ யுஏ எம்பசியில கவுன்சிலேட்ல அட்டஸ்ட் பண்ணி எடுத்து கொண்டாதான் அங்க உள்ள எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாம்ப் பண்ணி, அங்க இருந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி, அங்க இருந்து இது நம்ம டிகிரி சர்டிபிகேட் அட்டஸ்ட் பண்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட் அட்டஸ்ட் பண்ணி இங்க கொடுத்தாதான் இங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க வந்து நம்ம ஊருக்கு போறோம்னா, இங்க அந்த டாக்குமெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அட்டஸ்ட் பண்ணி அது ஸ்கூல்ல அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க எஜுகேஷன் அமீரகத்தில் இருக்கீங்களோ அங்க இது அட்டஸ்ட் பண்ணிட்டு இங்கே இந்தியன் கவுன்சிலேட்ல இங்க அட்டஸ்ட் பண்ணணும். அப்போ இப்போ கரண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்ஹிந்தில் அட்டஸ்ட் பண்ண வேண்டி வரும். அங்கே போய் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அட்டஸ்ட் பண்ணிட்டு ஊருக்கு கொண்டு போய் நீங்கள் பசங்களை அட்மிட் பண்ணலாம். இதில் வந்து இந்த சிலபஸ், ஒரே சிலபஸ்னால் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் இடையில ஸ்கூலில் ஒரு 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் இந்த ஹையர் கிளாஸஸ் சின்ன கிளாஸில் பிரச்சனை இல்லை, ஹையர் கிளாஸஸில் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே உள்ள ஸ்கூல்லேருந்து என்ன மார்க் ஷீட்டு அது இதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். ஏன்னா அங்கே வந்து அதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா எடுக்கிற ஸ்கூலும் வந்து தே வாண்ட் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சைல்ட். அப்போ அதனால இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், இந்த மார்க் ஷீட் அதெல்லாம் கேட்பாங்க அட்டஸ்ட் பண்ணி, அதை நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகணும்.
0: ஓகே, ஸோ அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அவசியமான ஒன்றா இருக்கு. அண்ட் ஃபைனலி சார், க்வெஸ்டன் ஆஃப் த டே, ஒரு ஃபியூ க்வெஸ்டன்,
1: அதை பற்றி நம்ம பேசணும். க்வெஸ்டன் ஆஃப் த டே, இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணணுமா மூவ் பண்ணும்போது குழந்தைங்களை? த அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இப்போ நம்ம நம்ம நேயர்கள் மெஜாரிட்டி வந்து இந்தியா இலங்கையில் சேர்ந்தவர்கள், அவங்க வந்து மூவ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்லேஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் சரி, உங்கள் குழந்தை வந்து வேற ஒரு நாட்டில் படிச்சிருக்கு, அந்த லாங்குவேஜில் தான் அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, சரி அவர் ஃப்ரான்ஸில் படிச்சிருக்காங்க, ஃப்ரெஞ்சில் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணி தான் ஆகணும்.
0: ஓகே, அது நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டிய
1: வரும்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஆஸ் ஆல்வேஸ். ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷன். நீங்கள் சொன்னதில் வந்து முக்கியமா அந்த வாக்சினேஷன் டாக்குமெண்ட் எல்லாரும் கையில
1: வச்சுக்கணும். நிறைய பேர் விட்டுறாங்க.
0: ஆமா ஆமா, அதனால கவனத்துல வச்சுக்கோங்க. சின்ன குழந்தையிலதான் அவங்க பெருசாகிற வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ,
0: விரைவில் சந்திப்போம். அண்ட் அடுத்ததா வந்து வெந்து தணிந்தது காடு படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி குவிக்கா டிராபிக் மட்டும் எங்கேயாவது இருக்கான்னு
2: பாத்துடலாமா? Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams.
0: அது என்ன டிராஃபிக் எங்கேயாவது இருக்கா பார்க்கலாமான்னு. அஃப்கோர்ஸ் டிராஃபிக் இருக்கதான் செய்யுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எனவே ஷார்ஜா ரிங் ரோடில் வந்து இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கிராஷ் ஒன்று எனக்கு தெரியுது. யா ஊதல் முத்தினா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே காட்டுது மேப்பில், அங்கே ஒரே ஒரு கிராஷ் ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து நம்ம 311 பார்த்தோம்னா கன்ஜெஷன் இருக்குது. கன்ஜெஷனை விட ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் இருக்குது, அதனால பரவாயில்ல நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி. ஆனால் என்ன இந்த ஜதஃப் ஸ்ட்ரெச் ஆஃப் ஊத் மேத்தா ரோடில் தான் டிராஃபிக் காலையில் 7:30 ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் குறையவே அங்க கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த பக்கம் நீங்க போறவங்களா இருந்தீங்கன்னா டிலேஸ் எதிர்பார்க்கலாம்.
2: Traffic update. Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay, நானும் அப்படியே கிளம்புறேன். மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணலாம் வழக்கம் போல. 89.4 தமிழ் FM சோஷியல் மீடியா பேஜஸ்ல கனெக்டடா இருங்க, ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நாளை காலையில 7:00 மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல பேசுறேன். பாய் பாய்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: இடதுசாரி போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்க கூடாது என்ற கல்லூரி கல்வி இயக்குநரக சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சுற்றறிக்கைக்கு மாணவர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் வாபஸ் பெற்றது கல்லூரி கல்வி இயக்குநரகம் அதை வாபஸ் பெற்றுள்ளது. இடதுசாரி காக்ரோச் கட்சி போராட்டத்தில் பங்கேற்க தடை விதிக்க கோரி அரசு கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இடதுசாரி காக்ரோச் கட்சி போராட்டங்களில் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் அரசு கல்லூரிகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இந்த சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் இன்று முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய மாணவர் சங்கம் அறிவித்துள்ளது. மாணவர்களின் அரசியல் பங்கேற்பை கண்காணித்து ஒடுக்குவதா என்று இந்திய மாணவர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான சிறப்பு தூதுவராக செயற்பட்டு வரும் செர்ஜியோ கோர் இரண்டு நாள் ஜம்மு காஷ்மீர் லடாக் பயணத்தின் போது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவை சந்திக்க உள்ளார். இன்று பிற்பகல் ஸ்ரீநகரில் நடைபெறவுள்ள சந்திப்பின் போது ஜம்மு காஷ்மீர் எதிர்கொள்ளும் உள்நாட்டு பிரச்சினைகளை அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோருடன் தாம் எழுப்பப் போவதில்லை என்று ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: எதிர்வரும் செப்டம்பர் 19 தேதி முதல் அதிவேக வீதிகளுக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேக வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது தொடர்பாக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரிஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல அனைத்து பயணிகளும் இருக்கை வார் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆசனப்பட்டி அணியாமல் பயணிக்கும் நபருக்கு 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: எமிரேட்ஸ் நிறுவனம் பஹ்ரைனுக்கான தினசரி ஒரு விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. பஹ்ரைனுக்கான மற்ற விமான சேவைகள் தொடர்ந்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எதிஹாத் நிறுவனம் பஹ்ரைன் மற்றும் குவைத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விமான சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வருகின்றது. ஆனால் August 21 வரை பஹ்ரைனுக்கான 3 ஜோடி விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. ஏர் அரேபியா நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் இடையிலான பல விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. குவைத், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவுக்கான தனது விமான சேவைகள் திட்டமிட்டபடி இயக்கி வருவதாக ஃபிளை துபாய் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் மற்றும் முக்கிய வழக்கறிஞருக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் டொமோகோ அகானி மற்றும் விசாரணை வழக்கறிஞர் அப்துல்லா இசையி மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க குடிமக்களை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து சேயி விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இலங்கை அணி இன்னும் 4 விக்கெட்டுகள் கைவசம் இருக்க 197 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் முகமது சிராஜ் இலங்கை அணி சார்பில் சொனால் தினுஷ 65 ஓட்டங்களுடனும் கேஷர நுவாந்த 8 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா 59 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். லஹிர் உதார 16 ஓட்டங்களையும் நிஷாத் மதுஷ்க 6 ஓட்டங்களையும் பெற்று வெளியேறினர். நிரோஷன் திக்வல்ல 10 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் மற்றும் பிரசீத் கிருஷ்ணா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அல்புஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: எனக்கு இந்த மன்மதனுக்கும் வல்லவனுக்கும் எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரெண்டு பெரிய பாட்டு வேற இருக்கும், ரெண்டு சோக பாட்டா இருக்கும், ரெண்டும் 6:46 இருக்கும். வல்லவன்ல வந்து லூசு பெண்ணு, மன்மதன்ல வந்து காதல் வளர்த்தேன் அந்த பாட்டு. ஆ ஓகே ஓகே, மன்மதன்ல டீ முட்டை வேணாண்டா அது. ஆ ஓகே, ஜோதிகா அவங்களாம் வருவாங்க. ஓகே, வல்லவன்ல வந்து நயன்தாரா, அப்புறம் சந்தானம், அப்புறம் ரீமாசன் இவங்களாம் வருவாங்க. ஆ ஓகே, இந்த ரெண்டு படத்துக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனால் ரெண்டுமே சூப்பர் படம் தெரியுமா, ஜாலியாக இருக்கும். நீ உட்காந்து சாட்டர்டே சண்டேலாம் உட்காந்து சும்மா ஒரு பாப்கார்னை வாங்கி வச்சுட்டு பாருங்களேன், அப்படியே செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். டைலாக்லாம் சும்மா ஃபயராக பேசி வச்சுருப்பார் மனுஷன். எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேச. மசாலா கேஃபே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண் முன்னாடி ஹெட்செட் ஃபுல்லாக சிக்காய் கிடக்கு. சே, இது இதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும், இந்த ஹெட்செட் சிக்காயிருச்சுன்னா. சரி அதை விடுங்க. கோல்டு ரேட் வந்து சருண் இறங்கி போச்சு நேற்று நைட்டு, பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை
0: புதுசா அந்த பையனை கேட்டுக்கிட்டே இருக்கான். சம்மரே பண்ண முடியும் அந்த பையன் புர்ஜ் கலிஃபாக்கு மேல சும்மா போக முடியாதான்னு கேட்டான்ல அந்த பையன். சம்மரே பண்ண முடியும் என்னென்ன இது, வீட்டுக்குள்ளே இருந்துடலாமாண்ணே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். பாவமாக இருக்குது. என்சிஎம் தரப்புலேருந்து நான் வந்துட்டு அதை நினச்சிக்கிட்டேன் மனசில், ஏண்டா இது இருந்தால் நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியாது நான் எப்போ பிடி விடு, நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கட்டா, அதாவது August 20-25 வாக்குல நம்ம வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ பார்க்க முடியும். சோ 5 degrees வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிரீஃப் ஸ்பெல் ஆஃப் டஸ்டி வெதர் இருக்கும், டெம்பரேச்சர் ஃபால் இருக்குங்க அவ்வளவுதாங்க. 5 degrees வந்து குறையும் சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஓகேவா, தேர்ஸ்டேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் எல்லா இடத்துலையும் இந்த எல் நீனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு இந்த வருஷம், இந்த விண்டர்லேயும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த சம்மரில் இன்னும் மோசமாக இருக்குமா, இந்த வருஷமே பிடிக்க இந்த எல்நினியோவால் அடுத்த சம்மர் இன்னும் ஹாட்டாக இருக்குமா உலகம் முழுக்க. ஐயோ சரி ஓகே, பட் விண்டர் என்னதான் இருந்தாலும் ஒரு அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் எல்நினியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் பீரியடான டிசம்பர் டு மார்ச்லேயே சில பல அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியல, ஃபஸ்ட் இந்த சம்மரை முடிப்போம், அதுக்கப்புறம் அந்த அன்செட்டிலுக்கு போவோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். MADHU என் பேர். அண்ட் அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சியோட பேர் மசாலா கஃபே.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: Tamil FM la RJ. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுன்னா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
7: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக்ல அர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். மசாலா கேஃபே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சம்மரை பற்றி கேட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் உள்ளே கேட்டு பேசுகிறாங்க, என்னடா சம்பர் நிஜமாகவே குறைய போதா, அஞ்சு டிகிரிலாம் குறைய போதா, உள்ளே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாங்க ஆமாம், நான் வந்து பார்த்தேன் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஆர்டிக்கலாம் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஹெட்ஃபோனில் இருக்கிற சிக்கி ஒரு வயன் எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் லைட்டாக அப்படி கிரிக்கெட் பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு வருவாங்க. இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வந்து தோல்வியடைய போவது உறுதி, ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. 195 இதுக்கு மேலே அவங்க 177 ரன்ஸ் அடிக்கணும். ஏதாவது ஒரு மிரக்கல் நடந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். பட் அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 90% ஆஃப் த சான்ஸ் இந்தியாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸே சொல்லுது. இன்னும் 58 ஓவர் இருக்குது. 58 ஓவரில் இந்தியாவுக்கு தேவை 4 விக்கெட் மட்டும்தான். இந்த மேட்சை கைப்பற்றுவதற்கு 4 விக்கெட்டுகள் மட்டும்தான் இந்தியாவுக்கு தேவை. சோனல் தினுஷா அவர் நல்லா விளையாடுறார். போன இன்னிங்ஸில் செஞ்சுரி, இந்த இன்னிங்ஸில் 80 ரன் அவுட் அவுட்டு. ஸோ வெரி குட் பிளேயர் போல், பரவாயில்ல. லோயர் ஆர்டரில் வந்து இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம், அதுவும் ப்ரெஷரில். ஸோ நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இந்தியா ஸ்ரீலங்கா நடந்துகிட்டு இருக்கா. ஆஸ்திரேலியாவை ஒரு பக்கம் பங்களாதேஷ் வந்து ஹியூமிலியேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கிலாந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 1 இன்னைக்கு மதியம் ஆரம்பிக்க இருக்கு. அதே மாதிரி டிஎன்பிஎல் நடந்துகிட்டு இருக்கு, டெல்லி லீக் நடந்துகிட்டு இருக்கு, 100 நடந்துகிட்டு இருக்கு, விதவிதமான டோர்னமெண்ட்ஸ் விதவிதமான இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஹாக்கி வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றின ஒரு சின்ன சம்மரி நான் வந்து கொடுக்குறேன். ஹாக்கி வேர்ல்டு கப் August 15 to August 30 வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பெல்ஜியமில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹாக்கி வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் குவாலிஃபை ஆகி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் இந்தியா தோத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப வருத்தத்தை நமக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் என்ன, இதில் எப்படிலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் பார்த்துட்ருக்கேன். பட் இந்த வருஷம் மன்பிரீத் த கேப்டன் ரிட்டையரும் ஆகிறாரு. ஸோ அப்கமிங் மேட்சஸில் சிலி ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்து வேல்ஸ் US ஜெர்மனி இந்தியா பாகிஸ்தான் இதுக்கு வருவோம். வெட்னஸ்டே 19ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு, இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு ஆடவருக்கான இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஹாக்கி மேட்ச் இருக்குது நெதர்லாண்ட்ஸில் நடக்க போகுது. UAE டைம் 5 மணிக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்சால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்டோரி கீரி போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க மேட்சை பார்த்து. கண்டிப்பா அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home. There's no home like that.
3: Nikana, 91 போடு.
4: 90s not out.

சீசனல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: நினைக்கல தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: அதாவது சில பல விஷயங்கள் நடா நீ சும்மா அப்படின்னு ஒரு மீம் நடுவில் வைரல் ஆச்சுல. அந்த மாதிரி ஆஃபீஸில் யாராவது டீ குடிக்க பாசமாக கூப்பிட்டா கூட என்னடா நீ சும்மா அப்படிதான் ஃபீல் ஆகுது, ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குது வெளில. ஸோ என்ன பண்ணுறது, ஆஃபீஸ்க்குள்ளேயே உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். வணக்கம், வேற எங்கே பேசுறீங்க
1: சார்? நான் வந்து அஜ்மானிலிருந்து ஒர்க் பண்ணுறேன்
0: சார். ஓகே சார். அருண் பாண்டியனா உங்க பேரு?
1: ஆமா, எஸ்டர்டே கூட பேசிருந்தேன்.
0: சூப்பர் சூப்பர். எஸ்டர்டே நீங்க பாட்டு கேட்டிருந்தீங்களா?
1: ஆமா. அப்ப
0: இன்னைக்கு பாட்டு கிடையாதே
1: சார். என்ன சார்,
0: அவசரப்பட்டு வாய் விட்டு மாட்டிக்கிட்டீங்களா? இன்னைக்கு குடுக்கறேன், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அப்படி கேப் விட்டு கால் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ரொட்டேஷன்ல வாய் கொடுத்துருவேன். சரியா?
1: இன்னேரா வர்க் பண்றேன், அடிக்கடி வெளிய வர மாட்டேன்.
0: அப்படியா?
1: வெளிய வந்தீங்க வரதனால தான், டெலிவரிக்கு ஒரு சின்ன டெலிவரி கூட வர கிளையன்ட் பேச வரதனால தான் கால் பண்ணேன்.
0: சரி சரி. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஊர் திருநெல்வேலி குடவளம் பக்கம்.
0: சரி.
1: ஊர் ஞாபகம் ரொம்ப, ஊரை விட்டு பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஓகே.
1: நம்ம ஊர் ஞாபகமா இருக்க நம்ம திருநெல்வேலி அல்வடா பாட்டு ஜம்மனு பாட்டு விடுங்க.
0: போடலாமே. ஒரு டெட்லியஸ்ட் வில்லனோட பேரை நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு காலத்துல தமிழ் சினிமாவே கட்டி ஆடுகிட்டு இருந்த மனுஷன். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், அது ஷாஜகான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
2: இருக்கீங்க? நல்லா இருக்கு.
0: உங்க நேம்?
2: ஷாஜஹான்.
0: ஷாஜஹான், ஓகே. சொல்லுங்க ஷாஜஹான், என்ன பாட்டு வேணும்?
2: மது, நான் கேட்கற பாட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா இருக்காது. அப்போ நீங்களே இருக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த வாய்ப்பே கிடையாது.
2: ஆல்ரெடி இருக்க கேட்ட அந்த பாட்டு. சரி, ஜப்பானின் கல்யாண ரமன் பட பேரு. பாட்டோட பேர் வந்து அப்பப்பா தித்திக்கும் எந்திரம்
0: பாட்டு. அப்பப்பா அம்மோய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
2: அது இல்ல.
0: ஓ, அது வேறயா?
2: அது வேற. இது வந்து அப்பப்பா தித்திக்கும் எந்த முத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு.
0: டவுட் தான்
2: இருக்கா?
0: இருங்க, சின்ன பூன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா வாயான்னு ஒரு பாட்டு இருக்கு.
2: அது இல்ல, அது இல்ல.
0: அப்பப்பான்னு அதான், அப்பப்பா அம்மோய் அதுதான் இருக்கு. அப்புறம் காதல் உண் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
2: இல்ல இல்ல, அது இல்ல, அது இல்ல.
0: வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க.
2: இந்தியன் படத்துல வந்து லேடியோ.
0: ஓகே. இந்தியனா?
2: இந்தியன் இல்ல, படம்
0: தான் லேடியோ. ஐயே ஐயே
2: ஐயே.
0: ஓகே ஓகே, நான் போட்டு வர்றேங்க.
3: மனசு தொட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மசாலா கேஃபே brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: There is no place like home. There's no home.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியது போதுமானதல்ல என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு குறைந்தது 7 ரூபாயாவது உயர்த்த வேண்டும் என்று அவர் கூறினார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குகின்றன. பால் கொள்முதல் விலை உயர்வு வரவேற்கத்தக்கது என்றாலும் இது போதுமானது அல்ல என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததாலும் தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாலும் ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு குறைந்தது 10 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வந்ததாக அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாடு மத்திய மந்திரி அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகின்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாநாட்டில் பங்கேற்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 69 உயர்ந்தது. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 92,854 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.95% 49,163 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் அதிக பாதிப்பு கம்பஹா மாவட்டத்துக்கே ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு 19,778 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐக்கிய அரபு அமீரக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷேக் தஹ்னூன் பின் ஜாயத் அல் நஹியானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிராந்தியத்தின் முக்கிய பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக செல்வதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் மிகவும் அவசியமானது என்பதை மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தினார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமீரக ஜனாதிபதி ஷேக் மொஹம்மத் பின் ஜாயத் அல் நஹியானுடன் நேற்று தொலைபேசியில் கலந்துரையாடினார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஆண்டுதோறும் நடத்தப்படும் போர் பயிற்சிகளை கணிசமாக குறைப்பதற்கான உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவும் அமெரிக்காவும் தங்களது கூட்டு ராணுவ பயிற்சிகளின் கால அளவை குறைத்துள்ளதுடன் களப்பயிற்சிகளின் அளவையும் குறைத்துள்ளது. ஆகஸ்ட் 17 அன்று தொடங்கிய ஓசி ஃப்ரீடம் ஷீல்டு பயிற்சி 11 நாட்களில் இருந்து 5 நாட்களாக குறைக்கப்பட்டு தற்போது ஆகஸ்ட் 21 அன்று நிறைவடையும் என்று தென்கொரியாவின் கூட்டுப்படைகளின் தலைமை தளபதிகள் குழு அறிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் லீட்ஸில் இன்று ஆரம்பமாகின்றது. பாகிஸ்தான் அணித்தலைவர் பாபர் அசாம் இந்த போட்டியில் விளையாட மாட்டார். பெக்கன்ஹாமில் நடைபெற்ற பாகிஸ்தானின் பயிற்சி ஆட்டத்தின் போது வலது கையில் அடிபட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காயத்தில் இருந்து அவர் இன்னும் முழுமையாக மீளவில்லை. இம்மாத தொடக்கத்தில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போதும் அவருக்கு இதே கையில் காயம் ஏற்பட்டது. எனவே இன்று தொடங்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் சல்மான் ஆஹா பாகிஸ்தான் அணியின் தலைவராக செயற்படுகின்றார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்றும் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜீராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ராசல்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைன் டப்ளினில் 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
7: Star of the month.

0: ஓகே, அப்டேட்ஸ் டைம். இப்போ
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அந்த ஹெட்செட்டுக்கு சுளுக்கு எடுத்து விட்டேன். இப்போ அதுலேருந்து ஒரு மாதிரி இறைச்சலாக கேட்குது. ஒருவேளை சுத்திக்கிட்டு இருந்தா தான் நல்லா கேட்குமோ, என்ன லாஜிக்கிலே புரியல. எனவே சார்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஸோ இந்த மெடிசின் பத்தின விஷயங்கள் ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ யூஏஇ பொறுத்த வரைக்கும் நிறைய இனோவேஷன்ஸ் எல்லா துறைகள்லையுமே இருக்கும். அந்த வகையில் இப்போ மெடிசின் ஃபீல்ட்லையுமே 10 மெடிசன் வந்து ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும். இந்த ரேர் ட்ரக்ஸ் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது ஒரு வெயிட் லாஸ் பில்லுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு, அதே மாதிரி ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் அந்த பில்லுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு, கொலஸ்ட்ரால் ட்ரீட்மெண்ட்டை ஒரு பில்லாக போடுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஃபெட்ரா அந்த பில்லோட பேர், அதுக்கு அப்ரூவல், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ஃபெயிலியர், ஆட்ரினலின் வித்தவுட் த நீடில், ட்ரை ஐஸ், பிரெஸ்ட் கேன்சர், ஜீன் தெரப்பி எஸ்எம்ஏக்கு, அதே மாதிரி விட்டிலிகோ பேஷண்ட்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இது இதோட சேர்த்து மொத்தம் இந்த வருஷத்துல மட்டும் 10 பில்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: ஆல் ரைட், இன்னைக்கு வந்து FOMC மினிட்ஸ் மீட்டிங் ஒன்று இருக்கு. அதை பேஸ் பண்ணியும் கோல்டு ரேட் வந்து இங்கேயும் அங்கேயுமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் இப்ப என்ன ரேட்
1: இன்று தங்கத்தின் விலை?
0: இன்று
1: தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy AIN gold wallet. back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு

89.4. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, நம்ம இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams da.
0: All right, konja oru midamana traffic da irukke, indha midamana soodungra mari sollikittiruken nan. Okay, so Malaya Street E11 and yes University of Sharjah side konjam varingiye virsala sollikira alavu traffic illa. Sheikh Zayed road la oru chinna குட்டி டிராஃபிக் இருக்குது அண்ட் அது ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது டிஎஃப்சி பக்கத்தில் அதனால நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இங்கேயுமே பெருசாலும் டிராஃபிக் இல்லை, குட்டு கோ தான், பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் யுஏஇ, அ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் டுடே.
0: ஓகே, பிஃபோர் வி கண்டினியூ சில பல ரெக்கமெண்டேஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஓனர் இருக்குல்ல, ஓணம் ஃபெஸ்டிவல் வருது. இந்த ஓணம் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட் காரங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான் அது. குறிப்பாக யுஏஇயில் வந்து இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும், சத்யாவில் நம்ம சாப்பிடலாம். அந்த வகையில் நீங்கள் ஓணத்தில் அடுத்த ஒரு மலையாளி மங்கையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஓணம் அட்டையரில் நீங்கள் ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓணம் ஃபோட்டோ எடுத்து, ஓணம் அட்டையரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணி ஹேஷ்டாக்ஸ்லாம் நான் சொல்கிற ஹேஷ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 ஒரு மலையாளி மங்கையாக நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள். ஸோ உத்தராடம் டே அன்னைக்கு கரெக்டாக ஷோரூமுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் கிஃப்டாக உங்களுக்கு ஓனக்கொடி கிடைக்கும், அதை தாண்டி நிறையா உங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாமும் கிடைக்கும். 100 லக்கி பீப்புளுக்கு இந்த கிஃப்டை வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இந்த ஓனத்தை முன்னிட்டு நீங்கள் வந்து அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பேஜை டேக் பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் மலையாளி மங்கை, ஹேஷ்டாக் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், இந்த எல்லா ஹேஷ்டாகையும் வேலிடாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஓணத்தை முன்னிட்டு. சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிவிடுங்க, யாராவது அழகாக ஓணப்புடவையெல்லாம் கட்டிட்டு ஓணம் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸில், ஓணப்புடவைன்னு மட்டும் கிடையாது, ஆண்களாகிய நாம கூட வந்து ஓணம் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டலாம். பட் இது வந்து மலையாளி மங்கை, இந்த ஒரு பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் பெண்களுக்கு வழங்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா,
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: சரியான பாட்டுல இது காக்கிலோ லேபர் காக்கிலோ லாசு காக்கிலோ எல்லாத்தையும் சேர்த்து கட்டினா பெரிய போட்டலோ சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் யாரால எழுத முடியும்ன்றே நான் வெட்டு ஓப்பன் சேலஞ்சுங்க நான் ஓப்பன் சேலஞ்ச் ஏன்னா யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு மனுஷன் உட்காந்து ரைட்டிங்கையே அவரோட ஃபுல் டைம் ஜாபா வச்சுக்கிட்டு அதாவது இப்போ நம்மளாம் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா வாழ்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் பட் எழுத்தே வாழ்க்கை நைட்டு 12 மணி 1 மணிக்கு திடீர்னு உட்காந்து யோசிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான லிரிக்கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த மசாலா கேஃபே 89.4 FM. அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் வேணுமா? அப்போ கான்டெஸ்ட்ல நீங்கள் பங்கு பெறலாம். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு கான்டெஸ்ட் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சோ இப்ப கோல்ட் ரேட் மட்டும் என்னங்கறத நான் சொல்லிறேன். இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet ல நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 24 கேரட் தங்கம் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 524.25. 22 கேரட் தங்கம் 485.50. 21 கேரட் தங்கம் இன்னைக்கு 465.50 dirham. 18 கேரட் தங்கம் 399.80. இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஜோசப் விஜய் முதலமைச்சராக தமிழகத்தை ஆட்சி செய்ய போவது எப்போது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் காஞ்சிபுரம் அருகே இரட்டை கொலை, திருப்புவரம் அருகே இளைஞர் குத்திக்கொலை, நெய்வேலியில் இளைஞர் வெட்டிக்கொலை, திருப்பூர் அருகே வடமாநில இளைஞர் தலையில் கல்லை போட்டுக் கொலை என தாவிக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை சந்தி சிரிக்கும் அளவுக்கு சென்றிருப்பது மிகுந்த கவலை அளிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த தமிழகமும் பதற்றமான சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் தாவிக்கு அரசும் அதன் முதலமைச்சரும் தங்களது முதல் 100 நாள் அலங்கோல ஆட்சியை சாதனையாக அறிவித்து பல கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பது கால கொடுமை என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமியை பணியிடமாற்றம் செய்து திண்டுக்கல் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். குஜிலியம்பாறை வட்டத்தில் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் விவரங்களை அளிக்க வட்டாட்சியர் உத்தரவிட்ட நிலையில் இந்த இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: சட்டங்களை மீறினால் பாதுகாப்பு கிடையாது என்று மெட்டா நிறுவனத்திடம் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் நோக்கம் தணிக்கை செய்வதோ உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்துவதோ அல்ல. இந்திய சட்டங்கள் விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், சமூக வலைதள தீமைகள் தணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் பயனர் பெயரை பயன்படுத்தி செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் முறைக்கு மத்திய அரசின் எதிர்ப்பு ஆய்வில் இருக்கின்றது என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் குழந்தைகள் பாலியல் சுரண்டலை ஊக்குவிக்கும் உள்ளடக்கம் இடம்பெறுவதாக மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. அது தொடர்பாக மத்திய அரசுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த தகவலை சபைக்கு தெரிவித்தார். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அச்சட்ட மூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்ததாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அத்துடன் நீதித்துறை அமைப்புகள் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்திற்கு கிடைத்துள்ள மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். 35வது அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சி 2026 செப்டம்பர் 13 முதல் 18 வரை அபுதாபி தேசிய கண்காட்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. அமீரக ஜனாதிபதி மெய்துக் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானின் ஆதரவின் கீழ் கலாசாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அபுதாபியின் ஒரு பகுதியாக செயற்படும் அபுதாபி அரபு மொழி மையத்தின் ஏற்பாட்டில் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. பக்கத்தை திருப்புங்கள், உலகை படியுங்கள் என்ற கருப்பொருளில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகின்றது. பதிப்பகத்துறை மற்றும் கலாசார படைப்பு தொழில் துறைகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: மெட்டா நிறுவனம் ஒரு தலைமுறை குழந்தைகளை பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்களுக்கு வேண்டுமென்றே அடிமையாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஒரு நீதிமன்றம் விசாரிக்கின்றது. சமூக ஊடக நிறுவனமான மெட்டா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சட்ட ரீதியான சவால் தற்போது தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த முன்னணி வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த சமூக ஊடக நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் மற்றும் வாதங்களை கலிபோர்னியாவின் ஆக்லண்டில் உள்ள நடுவர் குழு அடுத்த 6 வாரங்களுக்கு விரிவாக ஆராயவுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னருக்கு மது போதையில் வாகனம் செலுத்தியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் மீண்டும் கார் ஓட்டுவதற்கு முன்பு மதுவின் இருப்பை கண்டறியும் இன்டர்லாக் சாதனத்தை தனது காரில் பொருத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையன்று தற்செயலாக மது பரிசோதனை நடைபெறும் இடத்தை நெருங்கிய போது பயணியுடன் தனது இருக்கையை மாற்றிக்கொள்ள அவர் முயன்றதை தொடர்ந்து அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 1500 ஆஸ்திரேலிய டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

0: வெல்கம் பேக். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட். அங்கே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட் கூப்பன் நான் உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரம் கொடுக்க போகிறேன், சரியா? நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுட் கூப்பான்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம். ஸோ ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு சவுத் இண்டியன் மட்டும் தான் கிடைக்குமா, இல்லை நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல், அது இதுன்னு வித விதமாக சாட்லேருந்து எல்லாமே கிடைக்குமா? ஸோ ஆல் அப்படின்னு போடுங்க, ஆர் ஒன்லி சவுத் இண்டியன் அப்படின்னு போடுங்க. கரெக்டான ஆன்சரை 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் ஃபுட் கூப்பான்ஸ் வின் பண்ணுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so Holy Quran Award. So Dubai International Holy Quran Award பத்தி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 20,500 அப்ளிகேஷன்ஸ் 135 நாடுகள்ல இருந்து வந்திருக்கு. இது வந்து 29th எடிஷன். ஃபைனலிஸ்ட்ஸை வந்து கால் பண்ணுவாங்க, கரெக்டாக ரமதான் டைமில் வந்து கால் பண்ணுவாங்க. மேஜர் மாஸ்க்ஸில் அவங்க ரமதான் டைமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மொத்தமாக எவ்வளோ தெரியுமா ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க? $3.3 million ஒர்த் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்சோ மேஜர் $1 million ப்ரைஸ்லாமும் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்க்கே வந்து 100,000, 50,000 இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் ஓட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த குளோபல் குரானிக் பர்சனாலிட்டி அவார்டை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

0: நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: Group of companies. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
0: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
0: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
4: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்காங்கல்ல, அங்க வந்து உங்களுக்கு சவுத் இந்தியன் மட்டும் தான் கிடைக்குமா இல்ல சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், சாட்ஸ்னி எல்லாமே பயங்கரமா விதவிதமா கிடைக்குமா? சரியான பதில் 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்க பேர் மெரிட் நேமையும் சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க ஃபுட் கூப்பன்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams na
0: இதில் வந்து சார்ஜா வந்து ஸ்லோ மூமெண்ட் இருக்காங்க, ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு கரெக்டா முயஸ்லாம் ஃபிஃப்த் பக்கத்துல, அதனால அங்க ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. E611 towards Aldaid Road and வேற மலியா ஸ்ட்ரீட் E11 towards சார்ஜா, அவ்வளவுதான், வேற எங்கயும் பெருசா டிராபிக் இல்ல, குட் டு கோ தான்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay. So, the Masai Mara season இருக்குல்ல கென்யால, அது வந்து இப்போதான் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமான சீசனாக இருக்காமா? இந்த கிரேட் மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க, ஆப்ரிக்காவில் வந்து அனிமல்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்க்கு அப்படியே மைக்ரேட் ஆகி போகும்போது அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நேச்சுரல் ஹேபிட்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது இப்போ ட்ரிப்பு போகணும்னு பிளான் வச்சுருக்கீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் டைம் டு கோ விசிட் கென்யா. இன்றைக்கி கென்யா சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். யுஏயிலேருந்து பல்வேறு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் உங்களுக்கு கென்யாவுக்கு இருக்குது, ஸோ அதனால் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஹேசில் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நானும் வந்து நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம், இன்னொரு 10-15 மினிட்ஸில் கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் கொடுத்துருவேன். 89.4 தமிழ் FM-ல இது மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home. There's no home like that.
2: நிக்கனா 91 போடு.
3: 90
2: is not

0: பாத்தியா?
1: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.

0: நற்றிணையங்கள் வளமிக்க உழவுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour. Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: ஹையர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபுட் கூப்பான்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேள்விக்கு சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஹையர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சவுத் இந்தியன் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குயிசினும் கிடைக்குமா, நார்த் இந்தியன், சைனீஸ், அதுக்கப்புறமா சாட்ஸ் எல்லாமே கிடைக்குமா? 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டுருங்க. அப்போதான் எங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், வின்னர் எப்படி எடுக்கிறதுங்கிறதும் நாங்கள் முடிவு பண்ணுவோம். சரியா, இப்போ நீங்கள் 800-8940 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கிடைக்கும். பிடிச்ச பாட்டை போட்டுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து பரவச்சு. சமோசா அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம், இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு கதை தான், பட் இருந்தாலும் சம்மர் ரிலேட்டபிளாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்ன ஆகும்னா, ஒரு காரில் ஒரு அம்மாவும் குழந்தையும் போயிட்டுருப்பாங்க. காரில் அம்மாவும் குழந்தைய போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அண்ணன் பனியன் போட்டுட்டு ஒரு டிவிஎஸ் எக்ஸலில் வருவார். பின்னாடி வந்து ஒரு அட்டை பாக்ஸில் நிறையா சமோசா வச்சுருப்பார். அந்த குழந்தை அதை பார்த்துட்டு, அம்மா சமோசா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா ரோட்டில் போய் அந்த சமோசா எடுத்து வந்து வச்சுருக்காங்க, சுத்தமாக ஹைஜீனிக்காகவே ஆகாத, நான் வந்து உனக்கு நல்ல கடை கூட்டு போய் சூப்பர் சமோசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஒரு கடை கூட்டு போவாங்க. அந்த அங்கிள் வந்து சொல்லுவார், ரோட்டில் அந்த குழந்தை கேட்கும்ல சமோசா எவ்வளோனதுக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அவங்க அம்மா வந்து 5 ரூபாய்க்குலாம் தேவையில்லை, இது ஹைஜீனிக்காகவே இல்லைன்னு சொல்லி ஹோட்டல் கூட்டு போயிடுவாங். அந்த இடத்துல போயிட்டு கெச்சப்லாம் வச்சு 25 ரூபாய்க்கு பார் எவ்வளோ சூப்பர் சமோசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது, உள்ளேந்து அந்த சமோசா அண்ணன் வெளியே வருவார். யார், ரோட்டில் போனவர் தான். சர்க்கிள் ஆஃப் லைஃப், 5-ஸ்டார் ஹோட்டலில் நம்ம வந்து ஒரு ஆடில் காட்டுவாங்களே, 5-ஸ்டார் ஹோட்டலில் பின்னாடி போய் சமோசா வாங்கிட்டு இருந்தது ஒரு பிளேட்டில் 2 வெட்டி ஸ்மைலி பொம்மை ஒன்று வரைஞ்சி விற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு. அதுதான், நம்ம வந்து எதையுமே குறைவாக இடம் போடக்கூடாது. இடம் போட்டோம்னா அது நமக்கே தெரியாமல் ஆப்பா மாறிடும். வணக்கம், யாரும் இருந்து பேசுகிறீங்க?
1: ராஜன்.
0: ராஜன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஹலோ, நல்லா பாடுறீங்களே, சூப்பர் சூப்பர் ராஜன். நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு அந்த பாட்டு, ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ராஜன் கால் பண்ணதுக்கு. ஹாவ் அ நைஸ் டே. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க? வணக்கம். ரேடியோ வால்யூம் லைட்டை கம்மி பண்ணிக்கோங்க.
2: கம்மி பண்ணி வச்சுட்டாரு.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
2: இது என்ன பாட்டு போட்டு விடுங்க, வெற்றி கொடி கட்டு பாட்டு போடுங்க.
0: வெற்றி கொடி கட்டு தலைவர் பாட்டா?
2: தலைவர் பாட்டு.
0: ஓகே, வெற்றி கொடி கட்டு படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் பாட்டும் வெற்றி கொடி கட்டு பாட்டும் ரெண்டாவது நான் போட போகிறேன் இப்போ. சரி, ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதில். ரெண்டு பாட்டி பேக் டு பேக் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் jafsaவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home this

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் தொழிலாளர் குடியிருப்பு விசாக்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் ஈரானுக்கு நிதி வசதிகள் வழங்கப்படுவதாகவும் பரவி வரும் தகவல்களை ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகரான டாக்டர் அன்வகர் காஷ் மறுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து சில தளங்கள் அவநம்பிக்கையான ஊடக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் நாட்டை பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி செயற்பாடுகள் மற்றும் களத்தில் வெளிப்படுத்தப்படும் உறுதியான சாதனைகள் பதிலளிப்பதே என்று ஐக்கிய அரபு அமீரகம் நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணை குறித்த நிச்சயமற்ற தன்மை நீடிக்கும் நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை வெகுவாக உயர்வடைந்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து குறித்த நிலவும் நிச்சயமற்ற சூழலும் தொடர்ந்தும் நீடித்து வரும் விநியோகத் தடைகளும் சந்தைக்கு ஆதரவாக இருந்ததால் இன்று எண்ணெய் விலை 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் உருபி பாய் கச்சா எண்ணெய் விலை 0.97% உயர்ந்து $85.76 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் உருபி பாய் கச்சா எண்ணெய் விலை $91.87 உள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் முன்பு விவரம் தெரியாத போது ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கட்டடங்கள் கட்டப்பட்டன, இனிமேலும் அதை நாம் செய்யக்கூடாது என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி இன்று சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் இன்று அவர் பேசுகையில் தாமிரபரணி ஆற்றில் டன் டன்னாக குப்பைகள் உள்ளன, தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்யாமல் அழகுபடுத்தி என்ன பலன் என்று அவர் வினவினார். கடன் வாங்கியாவது ஏரி திட்டங்களை செயற்படுத்துக என்று பேரவையில் சௌமியா அன்புமணி வலியுறுத்தினார். நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தினரின் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு நாளை அனுமதி வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை உறுதியளித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தினரின் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி லட்சுமி நாராயணன் பேரணி குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். பீகாரின் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் சமையல் உப்புக்கு பதிலாக சலவை பவுடர் கலக்கப்பட்டதால் 34 மாணவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. கூடுதல் உப்பு கேட்ட மாணவர்களுக்கு சமையற்காரர் தவறுதலாக உப்புக்கு பதிலாக டிடர்ஜென்ட் பவுடரை கொடுத்ததால் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: ஊழல் எதிர்ப்பு திருத்தச் சட்டம் மூலம் இலங்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அச்சட்டத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இது தொடர்பிலான வாத பிரதிவாதம் விரைவில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. 372 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை அணி 206 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இந்திய அணி 165 ஓட்டங்களினால் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 ஓட்டங்களையும் இலங்கை 284 ஓட்டங்களையும் பெற்றிருந்தது. இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இலங்கை அணிக்கு 372 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: 89.4. இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
6: Star of the month. Star.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சூரியன் வந்து பெருசா வந்து அவருடைய அந்த கதிர்வீச்சு வந்து அவ்வளவா இல்லை. இன்னைக்கு என்ன கதிர் அவனுக்கு ஆச்சு அப்படின்னு தான் நான் வந்து வெளியில ஒரு 12 மணிக்கு வெளியில போகும்போது பார்த்தேன். எப்பவும் இருக்கிற மாதிரி வெயில் இன்னைக்கு இல்லை. ஆனால் 50 டிகிரி செல்சியஸை தொடும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு வெயில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. குறிப்பா இந்த துபாய் பர்துபாய் பக்கங்கள்ல நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இன்னைக்கும் மழை பெய்யுதான்னு பார்க்கலாம். நேற்று பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க, மழை வரவில்லை. இன்னைக்கு வருமா அப்படின்னு தெரியல. ஆனால் போக போக வெப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிறத உணர முடியுது. இரவு வேளைகளில் வந்து அவ்வளவா அந்த புழுக்கம் வந்து இல்லாத மாதிரி இருக்கு. புழுக்கம் இல்லை, அதுக்கு பேர் உருமிப்பு இல்லையா, அந்த உருமிப்பு வந்து அவ்வளவா இல்லாத மாதிரி இருக்கு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த அத்தினி சித்தினி பாட்டு தெரியுமா? தெனாலி படத்துல இருந்து இருக்க வரக்கூடிய ஒரு பாட்டு. நேற்று அந்த பாட்டு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒலிபரப்பு இருந்தோம். அந்த பாட்டு கேட்டுட்டு ஒருத்தர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்க, அத்தினி சித்தினி பத்தினின்லாம் வருது இல்லையா, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனவே அது பற்றி இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பழமொழிகளுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சிருக்கேன். கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதற்கு நமக்கு எல்லாருக்குமே பொருள் வந்து சாதாரணமாகவே தெரிஞ்சிருக்கும், சரியான விஷயம்தான். ஆனால் கடுகுக்கு காரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா, அது பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கடுகுக்கு காரம் இருக்கா, இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு. எல்லாத்தையும் விட உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நேற்று வந்து நாம் பேச இருந்தோம் இல்லையா, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை பிடிப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி, இல்லை அது வந்து கொடை கொடுப்பான் அப்படின்னு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது மிக மிக தவறானது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, அற்பன் அப்படின்னாலே ரொம்ப கஞ்சத்தனமானவன் இல்லைன்னா ரொம்ப அற்பன் அப்படின்னாலே அந்த அல்பமாக இருக்கிறாங்க அவங்கள தான் நம்ம சொல்லுவோம். அல்பமாக இருக்காங்க, அல்பமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அவன் எப்படி கொடையெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறமா தான் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பழமொழி மலையாளத்திலையும் இருக்குது. அங்கே வந்து இதே பொருளை பயன்படுத்துகிறாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடை பிடிப்பான் அப்படின்னு. என்ன பொருள் அப்படின்னா, அந்த காலத்தில் பாருங்கள், குடை பிடிக்கிற அந்த ப்ரிவிலேஜ், அந்த சிறப்புரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கலை இல்லையா. கடவுளுக்கு குடை பிடிச்சிருப்பாங்க, மன்னர்களுக்கு குடை பிடிச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி நல்ல செல்வம் படைத்தவர்கள் மட்டும்தான் குடை பிடிச்சிருப்பாங்க. அவங்க பிடிக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து அவங்களுக்காக குடை பிடிப்பார். அது வெயிலில் போகும்போது நடக்கும், மழையில் போகும்போது நடக்கும். மற்ற சனங்கள் எல்லாமே வெயில் அப்படியே காஞ்சு தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த அர்ப்பன் அப்படிங்கிற எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ரொம்ப எளிமையான ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவனுக்கு திடீர்னு காசெல்லாம் வந்து கிடைச்சா அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. தலைகீழா நடந்துக்குவான் இல்லையா, அந்த மாதிரி விசித்திரமா நடந்து கொள்றத விவரிக்கிற மாதிரி தான் இந்த அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான் அப்படிங்கிற பழமொழி வந்து இருந்திருக்கு. அதே பொருள்ல தான் மலையாளத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வருது இப்ப வரைக்கும். எனவே அது வந்து சரியான ஒரு வடிவம் தான். அது இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த காலத்தை பொறுத்த வரையில் அது அப்படி இருந்திருக்கு. அதுதான் இது பழமொழின்னு நம்ம சொல்றோம். இப்போ நாம அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியினும் கொடை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்கலாம். நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். விசிறி பாட்டு வருது, எனை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க.
1: Back to back.

0: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முற்காலத்துல பெண்கள் ஆண்கள் எல்லாருடைய உடல் அமைப்பையும் வைத்து அவங்க இப்படியான பண்பு கொண்டவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து வகுத்து வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தருக்கு நெத்தி இப்படி இருந்தா அவங்க வந்து இப்படியானவங்களா இருப்பாங்க, மூக்கு இப்படி இருந்தா அவங்க இப்படியானவங்களா இருப்பாங்க அப்படின்னு வகுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். அப்படி பெண்களை வந்து நான்கு வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் அத்தினி, சித்தினி, பத்மினி, அப்புறம் சிங்கினி அப்படின்னு நாலு விதமா வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படிங்கிறது நாம அவ்வளவு ஆழமா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு அத்தனை பொருள் இருக்கிறதா நான் அதை பார்க்கல. அதே மாதிரி ஆண்களையும் வந்து காளை குணம், மான் குணம், இந்த மாதிரி நாலு விதமா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியா, பொதுவா இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி உடல் அமைப்பு கொண்டவங்க இப்படியானவங்களா இருப்பாங்க, இப்படியான பண்புகள் கொண்டவங்களா இருப்பாங்க. அப்போ ஆண்களுக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கும் போது இப்படியான உடல் அமைப்பு இருக்கிற பெண்ணை வந்து முடிச்சு வச்சா அந்த வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து நம்ம ஏற்று இந்த காலத்துல கண்டிப்பா இதை யாருமே ஏற்றுக்கொள்ள போறதில்லை. எனவே அந்த அத்தினி சித்தினிக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த விஷயத்தை நான் வந்து இப்போ நான் குறிப்பிட்டேன். சரி, கடுகு சிறிதானாலும் காரம் பிரிது, அந்த பழமொழிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ரொம்ப பொதுவான விஷயம் தான் அது இல்லையா. கடுகு வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதனுடைய காரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கடுகுக்கு காரமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கு, கடுகுக்கும் காரம் இருக்கு. நாம பெரிதா அதை வந்து அவதானிச்சிருக்க மாட்டோம், அவதானிச்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். கடுகுனால செய்யப்படுற நிறைய பேஸ்ட் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே ரொம்ப காரமா இருக்கும். வெள்ளக்காரங்களாலேயே வந்து அதை வந்து அவ்வளவா வந்து தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடுகு அப்படின்னு சொல்லும்போது கடு என்று ஒரு சொல் வருது, இதுதான் இதனுடைய வேர் சொல்லா இருக்கு. கடு அப்படின்னாலே அது காரமாம், காரத்தை குறிக்கிற சொல் தான் கடு. என்ன ஒரே கடுகடுன்னு இருக்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, கோபமா இருக்கும் போது இல்லைன்னா கோபமா செயற்பட நடந்துக்கும் போது கேட்பாங்க இல்லையா, என்ன கடுகடுன்னு இருக்க, அவன் ஏன் அவ்வளோ கடுகடுன்னு இருக்கான், அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம. எனவே கடுகுல வர்ற அந்த கடு அப்படிங்கிறதே இந்த காரத்தை தான் குறிக்குது. இது இதை பற்றி சொல்லும்போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சீரகம் நம்ம சாப்பிட்ற அந்த உணவு பொருள், கடுகு மாதிரி இன்னொரு பொருள் சீரகம் அப்படிங்கிற பேர் பாருங்க. அகம் உள்ள வந்து அகத்தை வந்து சீரா வச்சுக்கொள்ற ஒரு பொருள் அப்படின்னு அதுக்கு பொருள் இருக்கு. சீரகம் எப்பவுமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சீரகம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. வயிறு ஏதாவது பிரச்சனையா இருந்தால் சீரகத்தை அவிச்சு

குடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா சீரகம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அது வந்து உடலில் வந்து உள்ளே போய் இந்த ஜீரணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சமிபாடு அடைகிறது சாப்பாடு அதெல்லாம் வந்து சரியாக அது பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அதுக்கு சீரகம் என்று பெயர். பாருங்கள் நம்ம மொழி வந்து எவ்வளோ ஆழமாக எவ்வளோ அழகான விஷயங்களை வந்து வச்சிருக்கு அப்படின்னு. அதுக்குள்ளே போய் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளும்போது அத்தனை அற்புதமாக இருக்குது இல்லையா. அடுத்து காதல் ஆசை பாட்டு வருது அஞ்சான் திரைப்படத்துலேருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்கில் ஒரு வெட்டிங் சாங் வருது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துலேருந்து. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் பார்க்கல அப்படின்னா தயவு செய்து போய் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எனவே அந்த படத்தை பார்த்துருங்க. பார்க்கல அப்படின்னா நாம் தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
5: there is no place like home, there's no home like that.
4: This hour of ragaram is brought to you by Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். கடுகு சிறிதானாலும் காரம் பெருது, அது பற்றி கேட்டிருந்தேன். யாருமே அழைப்பெடுக்கல, ஒரே ஒருத்தர் வந்திருந்தாரு, வந்து இதுதான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அடுத்த கேள்வி. புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆற்று அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு, இதுக்கு என்ன பொருள்? புகை விட்டு ஆற்று அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு என்ன பொருள்னு சொல்லுங்க. இது ஒரு பழமொழியா அப்படின்னு கேட்கிறவங்க, ஆமா அதுக்கு இது ஒரு பழமொழி தான். அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீங்க நினைக்கிற பொருள் கிடையாது, கண்டிப்பா நீங்க நினைக்கிற பொருள் கிடையாது, அதற்கு ஒரு பொருள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்படுத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வாழ்வியலை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. எத்தனை எத்தனை பண்பாடுகளை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு பாருங்க. பண்பாடு அப்படின்னா என்ன, நம்மளை வந்து பண்படுத்துறதுக்கான வழிமுறைகள், அறத்தோடு செயற்படணும் அப்படிங்கறத இந்த மொழி சொல்லிக் கொடுக்குது. அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்தாம பேசணும் அப்படிங்கறது சொல்லிக் கொடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கைய கொண்டு செல்றதுக்கான ஒரு வழியா வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா. எனவே நாம எதை படிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த மொழிய, இந்த மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த சந்ததிக்கும் நாம வந்து அழகா அதை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம்.
1: மேடம் சொல்லுங்க. அக்பர் தான்.
0: அப்துல்லா
1: அக்பர்.
0: அக்பர் அக்பர் சொல்லுங்க. அக்பர்,
1: புண்பட்ட நெஞ்சி புகை விட்டேன்னா புண்ணுன்னா நெஞ்சி புண்ணாயிரு வந்து புகை என்பது வந்து ஆட்டு, இது சாந்தியை கொண்டு அது சமாதானம்.
0: எதை கொண்டு
1: அதாவது புண்பட்ட நெஞ்சே புகை விட்டர், புகை என்பது வந்து சமாதானத்தை தான் குறிக்கும். அதாவது சாந்தி, சாந்தியே.
0: அப்படி எல்லாம் இல்ல. நான் என்னன்னு சொல்றேன் சரியா? நன்றி அக்பர். ஆமா, அது அவர் சொன்ன மாதிரி, ஆமா ஏதோ ஒரு சமாதானம் தான், ஆனா புகை விட்டு அப்படி புகைங்கிறது சமாதானமா இருக்க முடியாது இல்லையா. அப்ப புகைங்கிறது அங்க வராது, அது புகை கிடையாது. புகைங்கிறது நம்ம எதெல்லாம் வந்து சரியா சொல்லணுமோ அதை வந்து தவறா சொல்றோம், பேச்சு வழக்கு அப்படின்னு மாத்தி வச்சிருக்கோம். சிலது வந்து அது இந்த மாதிரி இருக்கிறத அதை வந்து நல்ல சொல். இப்ப புகை அப்படிங்கிறதுக்கும் புகை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. பேச்சு வழக்குல நம்ம புகைன்னு சொல்லுவோம், ஆனா எழுத்து வழக்குல வந்து அது புகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து மாத்தி வந்து நம்ம புகை விட்டு ஆற்று அப்படின்னு அதை வந்து பயன்படுத்திட்டே வந்திருக்கோம். அது புகை விட்டு கிடையாது, புகை விட்டு சரியா. மனசு வந்து புண்படுறது வந்து சகஜம்தான், எப்பவுமே இது நடக்கும், காதல்ல நடக்கும், இல்லைன்னா வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பலரும் நம்மளை வந்து புண்படுத்தி இருப்பாங்க. எனவே அப்படி அடிக்கடி இந்த புண்படுற மனசை வந்து நம்ம என்ன பண்ணி ஆற்ற முடியும், மனசை வேறு விஷயங்கள்ல செலுத்தி நாம வந்து ஆற்ற முடியும். ஒரு பாட்டு கேட்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கலை ஏதாவது ஒண்ணு கற்றுக்கொள்ளலாம், ஏதாவது ஒரு படம் வரையலாம், இந்த மாதிரி நிறைய ஹாபீஸ் எல்லாம் நாம வந்து வச்சுக்கலாம் இல்லையா. எல்லாருமே நினைக்கிற விஷயங்கள் தான் அது. எனவே புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆற்று அப்படிங்கறதான அந்த பழமொழி சரியா. நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மங்காத்தா படத்துல இருந்து கஞ்சாடை நீ பாட்டு வருது, நிரஞ்சன் பாரதி எழுதிய பாட்டு. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 90.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டமிட்டுல அம்ருதா வந்து பாட்டு கேட்டிருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, ரெட்ரோ படத்துல இருந்து எதற்காக மறுபடி அதுலயும் ஃபீமேல் வேர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த பாட்டு வருது. எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது. அதோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளைக்கு நாம சந்திச்சு பேசலாம். அதுவரை விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் நாகநாதன் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வருகின்றார். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கலைஞர்தான் கொண்டு வந்தார் என்று அவர் கூறினார். காப்பீட்டு திட்டத்தின் வரம்பை 5 லட்சமாக உயர்த்தியது திமுக ஆட்சிதான் என்று எழிலன் கூறினார். காப்பீட்டு திட்டத்தின் வரம்பை 5 லட்சமாக உயர்த்தியது திமுக தான் என்று தெரிவித்த அவர், 2000க்கும் மேற்பட்ட சிகிச்சைகளுக்கு காப்பீட்டு திட்டத்தை திமுக அரசு விரிவாக்கம் செய்ததாக கூறினார். திமுக ஆட்சியில் காப்பீட்டு திட்ட அட்டை அதிகமானோருக்கு கிடைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கலைஞர்தான் கொண்டு வந்தார் என்றும் எழிலன் நாகநாதன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் இன்று ஜம்மு காஷ்மீர் சென்றார். ஸ்ரீநகர் சென்ற செர்ஜியோ காஷ்மீர் முதல் மந்திரி உமர் அப்துல்லாவை சந்தித்தார். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 2019 ரத்து செய்யப்பட்ட நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் காஷ்மீருக்கு செல்லும் முதல் அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளிக்கு நேரடியாக ஆளாகுவதால் பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் இனோகா சுரவீர தெரிவித்தார். இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற எல் நினோ நிலைமை குறித்தான விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை காரணமாக தோலில் ஏற்படும் தடிப்புகள், தசைப்பிடிப்பு மற்றும் அதிக வெப்பத்துக்கு ஆளாகுவதால் உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார். அமீரகத்தில் பள்ளி திறப்பை முன்னிட்டு துபாய் முழுவதும் கல்வி உபகரணங்களை விற்பனை செய்யும் நேரடி கடைகள் மற்றும் ஆன்லைன் விற்பனையாளர்களிடம் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள துபாய் திட்டமிட்டுள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் பெற்றோர் பள்ளிப்பைகள், சீருடைகள், எழுது பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகின்றனர். குடும்பங்கள் அதிக அளவில் ஷாப்பிங் செய்யும் பரபரப்பான காலகட்டத்தில் சுமார் 800 சோதனைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: பிராந்திய நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாஃப் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிராந்தியத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைத்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் ஈராக் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கூட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதும் அவரது பயணத்தின் முக்கிய நோக்கங்களாக இருந்தன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. பல பகுதிகளிலும் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கசியோராவில் இன்று 49 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய் மற்றும் ராசல்கைமாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உம்மல் குவைனில் 43 டிகிரி செல்சியஸிலும், அல்புஜீராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
4: Stay tuned.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: One hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 டுபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja. 1 hour of non-stop Raja hits.

0: за кај се буде, ето не.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதவிட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: You are back.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். முதலில் அமீரக செய்திகள். உயிரிழந்த ஒருவரை அடையாளம் காண உதவுமாறு துபாய் காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் தெரியாத நிலையில் துபாய் காவல்துறை இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. அவரது உடல் போர்ட்ஸ் காவல் நிலையத்தின் அதிகார வரம்பிற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்நபரிடம் எந்தவிதமான அடையாள ஆவணமும் இல்லை என்றும், அவர் காணாமற் போனதாக இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள நேட்டோ தயாராக உள்ளது என்றும், அனைத்து கூட்டணி நாடுகளையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நேட்டோ எப்போதும் மேற்கொள்ளும் என்றும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் டிரம்ப் போரை தீவிரப்படுத்தினால் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை தாக்குவது குறித்து ஈரான் பரிசீலித்ததாக கூறப்படும் செய்தி தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரானில் இருந்து துருக்கியை நோக்கி வந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நேட்டோவின் வான் பாதுகாப்பு படைகள் 4 தனித்தனி சந்தர்ப்பங்களில் வெற்றிகரமாக இடைமறித்தது. எங்களின் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாடு வலுவாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
3: டெண்டரை இன்னும் முடியவில்லை எனில் எதன் அடிப்படையில் முதல்வர் அறைக்கான பணிகள் தொடங்கப்பட்டன என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கள் முதல்வர் எளிமையானவர் என்றெல்லாம் வசனம் பேசிய நீங்கள் பல உண்மைகளை உளறிவிட்டீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இன்னாருக்குத்தான் கொடுக்கப் போகின்றோம் என்று ஏற்கனவே செட்டிங் செய்து விட்டீர்களா என்று நயினார் நாகேந்திரன் வினவினார். இதற்கு முன்பு இப்படி டெண்டர் விடாமல் இப்படி பணிகள் நடந்துள்ளனவா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். டெண்டர் விளம்பரத்தில் 5.54 கோடி என குறிப்பிட்டுவிட்டு ஆன்லைன் டெண்டரில் குறிப்பிடாதது ஏன் என்று அவர் வினவினார். மற்ற ஒப்பந்ததாரர்கள் பங்கேற்பதை தடுக்கவே டெண்டர் தொகையை குறிப்பிடவில்லையா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதவ் அர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: கோக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே பிரதமரின் பி எம் கேர்ஸ் நிதியில் உள்ள 8.452 கோடி தொகை கிராமப்புற அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கிராமப்புற பள்ளிகளில் குடிநீர், சாலை இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டிய அவர், இந்த நிதியை பயன்படுத்தி புதிய பள்ளிகளை கட்டவும் ஏற்கனவே உள்ள பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரு முழுமையான மாதிரி பள்ளியை அமைக்க சுமார் 8 கோடி செலவாகும் என கணக்கிட்டால் 8.500 கோடி நிதியை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட நவீன மாதிரி பள்ளிகளை அமைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி சிவில் சமூக அமைப்பான பகுஜன பலய உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தத்தின் விதிகள் அரசியலமைப்பிற்கு அமைவாக உள்ளனவா என்பதையும், அதில் முன்மொழியப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு தேவையான பாராளுமன்ற பெரும்பான்மைக்கு மேலதிகமாக மக்கள் வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அனுமதி பெறப்பட வேண்டுமா என்பதையும் தீர்மானிக்குமாறு அந்த அமைப்பு கோரியுள்ளது. கொள்கையளவில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை தமது அமைப்பு ஆதரிப்பதாக பகுஜன பலய அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் எந்த ஒரு திருத்தமும் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும், மக்களின் இறைமையை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் அதிகார பகிர்வு மற்றும் நிறுவன கட்டுப்பாடுகளையும் சமநிலையையும் பேண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் ஆரம்பமாகியுள்ளது. மதிய இடைவேளை வரை இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பாகிஸ்தான் மதிய இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 23 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அசான் அவாய்ஸ் டக் அவுட் ஆகினார். ஷான் மசூத் 5 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டம் இழக்க செய்யப்பட்டார். இமாம் உலக் 5 ஓட்டங்களுடனும் அப்துல்லா ஷாஃபிக் 12 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the Month.
4: Hello everybody, this is DSP.

டே தம்பி, நீ காதலிக்கிற பொண்ணு உன்னை காதலிக்கலன்னா ஒன்றும் கவலைப்படாது, சரியா? ஒன்னே அது காதலாக நாளைக்கு மாறும், இல்லைனா நட்பாக மாறும், இல்லைனா எல்லாமே நாசமாக போகும். ஆனால் நீ கவலைப்படாது, ஓகே? பிகாஸ் தட்ஸ் த மீனிங் ஆஃப் த சாங். பட் தட்ஸ் ஓகே, நீ போய் உன் காதலை ஒரு வாடி சொல்லிட்டியா, எஸ் சொல்லிட்டாங்கன்னா சூப்பர், அப்படியே காதலிச்சு கல்யாணம் பண்ணி நச்சுன்னு கும்புனு அழகாக வீடு வாசல் காருன்னு செட்டில் ஆகிடு. அப்படி நோ சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அடுத்த லைஃப்பை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு சந்தோஷமாக போய்கிட்டே இருந்தீங்க.

0: குட் ஈவினிங் குவாய்ட் யுவர் பியூட்டிஃபுல் பீப்பிள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடை. திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்னைக்கு காலங்காத்தால ஒரு 7:30 மணிக்கு கண்ணு முடிச்சேன். கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல, இந்த காலங்காத்தால நீங்க வந்து எழுந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி கண்ணை திறந்துட்டு திரும்ப 10 நிமிஷத்துலயோ இல்ல கால் மணி நேரத்திலயோ ஒரு 5 நிமிஷம் தூங்குவோன்னு தூங்குனீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சுத்தி வந்து இடி இடிக்கலாம், உங்க தலை மேல வந்து குண்டே விடலாம், ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. அது என்னமோ அந்த தூக்கம் வந்து இது, அது ஒரு செப்பரேட் ஹை. அது நீங்க 8 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க, 7:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 8 மணிக்கு அலாரம் வச்சிருக்கோம், சரி எழுந்துக்கும், 7:30 எந்திரிச்சிட்டோம், 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு தூங்குனீங்கன்னா அலாரம் அடித்தாலும் கேட்காது, சுற்றி முற்றி யார் உங்களை கூப்பிட்டாலும் கேட்காது. அது அப்படி ஒரு தூக்கங்க. அது வந்து ஏன்னா இந்த தூக்கத்தை படுத்ததுமே கொடுத்தா என்னடா அப்படின்னு கடவுளை திட்டினே லேட்டாக எழுந்துச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா, அடா ஆத்தா, இன்றைக்கி வந்து ஃபுஜராலையோ ஏதோ ஒரு மூலை முடுக்கில் எங்கேயோ ஒரு மலைப்பிரதேசத்தில் எங்காவது மழை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மழை வந்துச்சா? இன்றைக்கி எங்கேயுமே மழை வரலையா? அப்படியே எப்படி இருக்குது வெதர்? ஏதாவது வெதர் ரிப்போர்ட் ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் இல்லையா? வாய் திறந்து சொல்ல மாட்டிங்களா? இந்த வாயில் நான் குழக்கட்டையா? என்னது மௌன வருதுன்ட்டு பேசுறீங்க என்ன மேடம்?
1: மழை இல்லை, நேற்று மழை வரும்னாங்க, மழை வரல, இன்னைக்கு மழை வந்த மாதிரி தெரியல.
0: கோயம்புத்தூர் வால்பாறை சைடுல அப்படியே மோடம் போட்ட மாதிரி இருக்குது, இல்ல மழை வரும் போல அப்படின்னு உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு?
1: மப்பும் மந்தாரமா இருக்கு.
0: வானம் மப்பும் மந்தாரமாக இருக்கிறது. எங்க ஊர்ல வந்து 10 மணிக்கு மேல நிதானமா நடந்து போகாதவங்கள அப்படி சொல்லுவாங்க.
1: என்ன
0: பண்றது, அப்ப மழை எங்கேயும் இல்ல,
1: இல்ல
0: மப்பும் மந்தாரம் மட்டும் தான் மிச்சம் நமக்கு.
1: இல்ல இது மப்பும் மந்தாரம் சொல்ல முடியாது. இதை நம்ம
0: இது என்னன்னு சொல்லுவீங்க?
1: மப்பும் மந்தாரம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல
0: கரிய
1: மேகங்கள்ல இருக்கணும். அந்த மந்தாரம் அப்படிங்கிறது மழை பெய்யறது கிட்ட ஒரு காத்து அடிக்கும் இல்லையா, அதான் மந்தாரம்.
0: இப்ப இது என்ன மந்தாரம்? அப்ப
1: இது ஒண்ணும் இல்ல, சும்மா லைட் மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு.
0: அவ்வளவுதானா? மேகமூட்டம் தானே உங்க ஊர்லயும். நீ சிங்களத்துல என்ன சொல்லுவீங்க?
1: தெரியாது.
0: புது ட்ரெயின் ஒரு புது லைன் போட்டு ஆமாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் வந்து அல்முக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் எப்போ அங்கே இருக்கிறதையும் இங்கே இருக்கிறதுமா பரவாயில்லையே, சூப்பராக இருக்குமே. ஸோ இப்போ வந்து இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, 5 ஸ்டேஷன் இருக்குமா, அண்ட் ஜதாஃப், அல்கேல் ரோடு, ஜேவிசி. ஆஹா, எங்கள் ஊருக்கு மெட்ரோ வரப்போகுது. ஓகே, ஜதாஃப், அல்கேல் ரோடு, ஜேவிசி, இதெல்லாம் அடிஷ்னல் கனெக்ஷனாக வரும் போல. டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் பே அண்ட் துபாய் மரீனா, பரவாயில்ல. ஓகே, ஆர்டிஏ வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல எப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா போயிட்டு இருக்கு இந்த லைன் இந்நேரம். ஓகே, ஸோ இந்த இது வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ ஏன்னா இப்போ சில நேரம் ஃப்ளைட் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியிருக்கும், அப்போது நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் அது மெயினே. ஸோ வித் ஸ்டேஷன்ஸ் ரிப்போர்ட்லேயே பேசஞ்சர்ஸ் செக் இன், ஆமாம், சீக்கிரமே வந்து, ப்ளஸ் பேகேஜ் எல்லாம் ஏதாவது ட்ராப் ஆஃப் பண்ண வேண்டியிருந்ததுன்னா ஜென்ரலாக ட்ராவலுக்கு வேண்டிதான். ஸோ துபாய் டு அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கான். சூப்பர், சரியான மேட்ரு.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: எப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்க பாருங்க ஸ்டார்டிங்லேயே. நான் என்ன படுத்துருமா, இப்போதான் ஓம்லாம் வருது, சரி ஒன்ஸ் அப்பான டைம் வருது உங்களுக்காக. அப்புறம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால ஒரு மழை பாட்டும் கூடவே சேர்ந்து போனஸாக வருது, கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

time to live the ghost. She was known to be a killer.

கன்னியாகுமரி.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening correct.
2: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: 429 ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சரியா, இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படின்னு. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ டிசிக்கு கீழே நிறைய ரைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மார்வலுக்கு கீழே ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது, அப்புறம் சோனி மார்வல் சேர்ந்து ஸ்பைடர்மேன் ஹல்க் இதோடைய இது ரைட்ஸ்லாம் வந்து சேர்ந்து வச்சுருக்காங்க. இது நிறைய பேர் தெரியும், தெரிலனாலும் ஓகே. ஆனால் இந்த உண்மையாக சொல்லப்போனால் இந்த டைனோசர் இருக்குல்ல, ஜுராசிக் பார்க்கில் ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் அவங்க காட்டின டைனோசருக்கு பெருசாக ரைட்ஸே எந்த கம்பெனியுமே கிளைம் பண்ணிக்கல. அதாவது அந்த டைனோசருங்கிறது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல், அந்த டைனோசரை எந்த படத்தில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக எந்த படத்துலையுமே ஜுராசிக் பார்க்கை தவிர ஒரு சில வெகு சில படங்களில் மட்டும்தான் டைனோசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்டா அது எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸி, அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு டைனோசர் மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் அனிமலில் அதுக்குன்னு ஒரு கதையை எழுதி யூஸ் பண்ணால் அது எவ்வளோ கல்லா கட்டலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே தெரிஞ்சு படம் பண்ணியே நிறைய படம் ஃபெயிலியர். இப்போ கிங் காங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து காங் ஸ்கல் ஐலண்ட், அதுக்கப்புறம் வந்து காட்ஸிலா வெர்சஸ் காங்கு, அதுக்கப்புறம் இப்போ காட்ஸிலா வெர்சஸ் காங் சூப்பர் நோவான்னு சொல்லிட்டு வரப்போகுது, அது தனி. ஆனால் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி கிங் காங்குக்குன்னு தனியாக ஒரு படம் வந்து, அதில் கிங் காங் வந்து டைனோசர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்கும். நான் மொதல் வாட்டி அதை பார்க்கும்போது என்னடா ஜுராசிக் பார்க் படத்தில் மட்டும்தான் டைனோசர் காட்டுவாங்க, இப்போ என்னடா இந்த படத்தில் காட்டுறாங்க, சிம்பான்சியும் நம்ம கிங் காங்கும் டைனோசரும் வந்து அப்படி மோதிக்கும். கடைசியில் எப்படி பார்த்தாலும் காங் தான் ஹீரோ, அதனால் காங் வந்து அந்த ஒரு டைனோசரோட ரேண்டம் டைனோசர் அது. டீரெக்ஸ் தான் காட்டுவாங்க, எப்படி பார்த்தாலும் டீரெக்ஸ் தான் பிக்கஸ்ட் ப்ரெடேட்டர். டீரெக்ஸ் வந்து உள்ளதிலே ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு அனிமல். ஸோ ஒரு காட்டுக்கு ராஜா எப்படி லயன் எப்படி ராஜாவோ, அந்த மாதிரி டைனோசரில் டீரெக்ஸ் தான் ராஜான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சரியா, லயனாவது இப்போ சிங்கமாவது அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஜூவில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், டைனோசர் பார்க்கவும் முடியும். ஸோ அதனால் எல்லாம் இவங்க படத்தில் காட்டுறதை சொல்லி நம்பி சொல்கிறது தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக எண்ட் ஆஃப் ஆக்ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வந்து பாரபட்சமே பார்க்காம டைனோசரை காட்டியிருக்காங்க. நேற்று நைட்டு தான் அந்த படத்தை பார்த்தேன், ஐயோ சூப்பராக இருந்தது, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் வந்து டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் படம், அதாவது இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கிலீஷ் படம் எப்படி பாப்புலர் ஆகுது அப்படின்னா தமிழ் டப்பிங்கில் வந்ததுக்கப்புறமா தான் அதிக பாப்புலர் ஆகுது, கரெக்டாக. ஸோ ஜாக்கி சான் நடித்த படம்லாம் தமிழில் டப்பிங் ஆகி விஜய் டிவியில் வந்து லேட் நைட் போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகி, அப்புறம் எல்லா

மெயின் ஸ்ட்ரீமான ஒரு சில ஹாலிவுட் படங்களை எடுத்து அப்படியே தமிழாக்கம் பண்ணி தமிழ் டப்பிங் பண்ணி தமிழ் மக்களுக்கு மத்தியில் அது பாப்புலர் ஆக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜுராசிக் பார்க் தான். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்கள் ஊர் வால்பாறை, வால்பாறையில் வந்து தியேட்டரே கிடையாது. பட் நான் ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி ஒரு 1998-1999 வரைக்கும் தியேட்டர்ஸ் இருந்தது. ஆனால் தியேட்டர் அதுக்கப்புறமா இடிச்சிட்டாங்க. அங்கே கடைசியாக எங்கள் ஊர் தியேட்டரில் போட்ட படம் ஜுராசிக் பார்க். அதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஜுராசிக் பார்க் தான் கடைசியாக அந்த தியேட்டரில் வந்து ஃபிலிம் பண்ண படம் கடைசியாக. ஸோ அதனால் ஜுராசிக் பார்க்கு, அதுக்கப்புறம் இந்த டைனோசரு, இதெல்லாம் வந்து பெருசாக இங்கிலீஷ் படம் பார்க்காதவங்களுக்கு கூட டைனோசர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஜுராசிக் பார்க் படத்தில் வர ஒரு சில சீன்ஸ் ஆர் அந்த படமே கூட பலவாட்டி நீங்கள் பார்த்துப்போம். டிவியில் எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க, சன் டிவியில் அங்கங்கன்ட்டு. ஸோ அப்போ பார்த்து நம்ம பயந்த டைனோசரை வந்து அதுக்கப்புறமா பெருசாக ஹாலிவுட்டில் பெருசாக யூஸே பண்ணிக்கலாம், அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஒரு சில படங்களில் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு காமெடி படத்தில் கூட டைனோசரை வச்சு ஒரு சேசிங் சீன்லாம் வேறு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஏன் சத்யராஜும் வடிவேலும் நடித்த ஒரு படத்தில் கடைசியில் டைனோசர் வரும். அந்த படம் பேர் வந்து லூட்டின்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட பேர் ரொம்ப பழைய படம். அதில் வந்து லாஸ்டில் ஐ திங்க் அந்த டைமில் கொஞ்சம் ஜுராசிக் பார்க்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் படத்தில் கூட லாஸ்ட்டில் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு ஜுராசிக் பார்க் சே டைனோசர் வந்து நம்ம பிரசாத்துக்கும் ஐஸ்வர்ய ராய்க்கும் கல்யாண வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரிலாம் வந்து சங்கர் பண்ணியிருப்பார். ஸோ விச் இஸ் லைக் எப்படியோ ஒரு விதத்தில் ஹாலிவுட் படத்துக்கும் நமக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ட் ஏற்படுத்தி கொடுத்தது வேறு யார், டைனோசர் தான். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜேம்ஸ் கேமரன் இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுராசிக் பார்க், இந்த ஜுராசிக், அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டுன்னு ஒரு ஃப்ரான்ச்சைசி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணாங்க, ரீபூட் பண்ணாங்க மொத்தத்துக்கு மொத்தமாகவே. அதில் ஃபஸ்ட்டு ஜுராசிக் வேர்ல்டு மட்டும்தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன்னு ஒன்று வந்துச்சு, அண்டு ஃபாலன் கிங்டம்னு ஒன்று வந்துச்சு. ஒரு மொக்கையாக இருந்தது படம், நல்லாவே இருக்கு. லாஸ்ட்டாக கூட இந்த பழைய ஜுராசிக் பார்க் படத்தில் இருக்கிற பழைய ஐகானிக் கேரக்டர்ஸ்லாம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு படத்தில் ரீபூட் பண்ணி போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. நல்லாவே இல்லை படம், அநியாயம் பண்ணாதீங்கடான்ற மாதிரி. இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த படத்தில் கதையை, அதாவது மக்கள் வந்து டைனோசரோட சேர்ந்து வாழ பழகிட்டாங்க, டைனோசரும் மக்களும் சேர்ந்து ஒரே உலகத்தில் வாழ்கிறாங்கங்கிற மாதிரி இப்போ கதையை முடிச்சிருக்காங்க. இப்போ திருப்பவும் வந்து இந்த ஸ்கார்லட் யோஹான்சன் இவங்களெல்லாம் வச்சு மறுபடியும் அந்த படத்துக்கு அடுத்த பார்ட் வேறு எடுத்துகிட்ருக்காங்கன்னு வேறு நான் கேள்விப்பட்டேன். படம் எப்படி பார்த்தாலும் கல்லாக கட்டிடுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 800-900 மில்லியன் வந்து படம் கலெக்ஷன்லாம் பண்ணுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஆனால் கிடையாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நீங்கள் ஐஎம்டிபிலலாம் போய் பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுத்துருக்காங்க. 5 ராட்டன் டொமேட்டோஸ்க்குலாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ரேட்டிங் தான். ஸோ என்னடா இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஜீவன், நம்ம வாழ்கிறதுக்கு முன்னாடி செத்து போச்சு இந்த ஜீவன், இதை வச்சு படம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா தான் எடுத்தா என்னென்னு ஒரு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த படத்தில் தீர்ந்துச்சு, அதை தான் சொல்ல வந்தேன் ஒரு 5-6 நிமிஷமாக. எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் இஸ் த மூவி நேம், ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட், இட்ஸ் ஆல்ரெடி இன் தியேட்டர்ஸ். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: ஸோ இன்டர்நெட் இஸ் ஃபேமஸ் ஃபார் மேக்கிங் ஆல் த ஆட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபேமஸ். ஆனால் சில நேரம் அது எப்படின்னா பயங்கரமாக வைரல் ஆகிடுது. வைரல் ஆகி ஒரு சில ஆட்கள் வந்து வைரலானதுக்காகவே அதை போய் சாப்பிட்டு அதை நாலு பேர்கிட்ட வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக அதை பரப்பி அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கோ இல்லையோ அது வைரல் ஆயிருக்கு, அது வந்து நாலு பேர் சாப்பிட்டுட்டாங்க, அது இன்ஸ்டாகிராமில் ரீல்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, நம்மளும் போய் அதை ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி எப்பவுமே எல்லாத்துட்டுமே இருக்க தான் செய்யும். இப்போ அப்படி பார்த்தா துபாய் குனாஃபா சாக்லேட் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ அது வந்து எப்படின்னா அது ஆக்சுவலாக அந்த ஃபிக்ஸ் சாக்லேட் வந்து உருவாக்குனவங்க அவங்க அந்த ரெசிபி வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சில இனிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அந்த டைமில் அந்த சாக்லேட்டும் அந்த குனாஃபா அந்த பிஸ்டாஷியோலாம் வச்சு சாப்பிடுவாங்க போல, இது நல்லாயிருக்கே டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதை சாக்லேட்டாக மாற்றி அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அதை டிக்டாக்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ரேண்டமாக வாங்கி சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி அது ஒரு 83-84 மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறமா தான் அந்த சாக்லேட்டே ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இன்டர்நெட் மூலமாக சாதாரண ஐடியாஸ் பயங்கரமாக வைரல் ஆகி அடுத்த லெவல் போனதெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இதில் இப்போ நான் வந்து 2-3 துபாயிலேயே நிறைய வைரலான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக டைம் டு டைம் 1-2 வைரல் ஆகிட்டே இருக்கும். பரோட்டா பர்கர்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருந்தது, துபாய் மாலில் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கராமாலில் கூட அவங்களோட கடை இருக்கு, நான் இது வரைக்கும் போனதில்லை. எப்படின்னா பர்கர்னால் என்ன, நடுவில் பேட்டி இருக்கும், மேலேயும் கீழேயும் பன் இருக்கும், ஆனால் மேல் அந்த பண்ணுக்கு பதிலாக பரோட்டா. இது எப்பட்றா நல்லா இருக்கே இந்த ஐடியா? ஸோ இப்படி தான் வந்து மனுஷன் முதல்ல மாவை வந்து ஃப்ளாட்டாக போட்டு பெருசாக அதை சுற்றி எண்ணெய் ஊற்றி அதை தோசை அப்படின்னா, அதுக்கப்புறம் அது குழிக்குள்ளே ஊற்றி அதை இட்லி அப்படின்னு கண்டுபிடிச்சான். அதை வந்து பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டு ஊற்றி அதில் சில பல வெங்காயங்களை தூவி அதை வெங்காயம் ஊற்றப்போ அப்படின்னா, இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நமக்கு எப்போ என்ன தோணுதோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இறங்கி அது எசக்கு பெசக்காக வந்து திடீர்னு கொஞ்சம் டேஸ்டியாக மாற அதை நாலு பேருக்கு கொடுக்க, இப்படி தான் அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக அப்போ இப்போ நான் கடை பேர் கூட சொல்லிடுவேன், ஆனால் நான் வேணாம், நான் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து அவங்களை ப்ரொமோட் பண்ணுறோம், ஆனால் இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. கடை பேர் சொல்லாமல் அந்த ஃபுட் ஐட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இந்த குவாசான் அதுக்கப்புறம் வந்து காஃபி இது ரொம்ப பிடிக்கும்னா, இந்த பெரிய இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அண்டாவில் குடிப்பாங்க காஃபி, பெருசாக பெரிய கப்பில் குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம ப்ளூ வாட்டர் ஐலண்டில் ஒரு கடை இருக்குது, ஓகே, லிட்ரலி அதாவது ஒரு பெரிய குண்டா சைஸில் ஒரு மக்கு காஃபி மக்கு, அதில் ஃபுல்லாக காஃபி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு குரோசான் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்குமா, ஒரு ஒரு ஒரு முக்கா அடி இருக்குமா, இது வந்து உள்ளதில் பெருசாக இந்த எவ்வளோ எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில, ஒரு 4 அடிக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆமாம், இங்கே நீ என்ன காஃபி தானடா கேட்டால், வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த காஃபியை கொடுறான்னு அந்த லெவலுக்கு காஃபியும் பெரிய சைஸில் கொசானும் அங்கே கொடுக்குறாங்க. அது எப்படி சாப்பிட்டு முடிக்க முடியுமான்னு சில பேரெலாம் எழுதி கொடுக்குறான்னு கேள்விப்பட. இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், அது இதுக்கப்புறம் தான் வைரல் ஆச்சான்னு எனக்கு டவுட்டு, பட் இருந்தாலும் இந்த ஃபுட் ஐட்டம் இப்போ ஆக்சுவலி கிடைக்குது. எப்படின்னா அந்த ஹொசான் இருக்குல்ல, அது வேற வந்து ஹொசம் அப்படி தான் அது சொல்லணும். இங்கே ஒரு வாடி சொல்லேன், சொல்ல நீ மூக்கு பிச்சிரும் அப்படி சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு வந்து நீ வந்து குவா சொல்லக்கூடாது அப்படி சொல்லணும். காரி துப்பும் போது எப்படி பண்ணுவீங்க?
1: சொல்லல அக்கா, அந்த அது கொடுங்க
0: எங்க
1: அப்படி கேட்டு
0: ஃப்ரீயா கேப்பீங்க, வாய எங்க வாய எனக்கு குவாசம் அது சொல்லி காட்டீங்க வா. இப்போ இது என்ன சுற்றி ரெண்டு பேர் தினம் உட்காந்து, நாங்கள் 3 பேர் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த சிஸ்டம் இந்த ஸ்டுடியோ சுற்றியே தான் இருப்போம். சரி சொல்லு, ஒரு வாட்டி இங்கே வந்து சொல்லிக்கட்டேன் எனக்கு ஹோசம், இட்ஸ் கால் ஹோசம். அக்கா வராங்கதான்
1: சொல்லி காட்டினது, ஒரு பிலிப்பீன் அக்காவா இருந்திருக்கும்,
0: யாரா இருந்தாலும் சரி பரவாயில்ல. சரி ஓகே சொல்லு, இப்போ சொல்ல ஹோசம் சொல்ல
1: சொல்லும்.
0: கிடைக்குது நடுவில் இப்படி சொருவி குடுக்குறாங்க, அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். பேட் ஐடியா டு கால் திஸ் டூ விமன் டு சே ஹொசான், என்ன எஜுகேஷனும், பிளஸ் டூ ஃபெயில் தான் நீ.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா. ஐயா உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? உடனே ஃபோன் அடிச்சு இப்பவே கேளுங்க, பாட்டை உடனே நான் தருவேன். அதுக்கு தான் நான் உட்காந்துட்டுருக்கேன் நான், கடை திறந்து 800-8940. நாலு செகண்ட் தருவேண்ணா, இந்த 4 செகண்டுக்குள்ளே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பா சொல்லி முடிக்கிறது. பாட்டுனா தாப்பால் உடச்சுன்னு வரீங்கண்ணா. ஹலோ வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார்.
1: ஹலோ.
0: ஆ சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: இல்ல ஞாபகத்துல இருக்கு, ரெண்டு நாள்
1: முன்னாடி
0: பேசுனீங்க. சரி என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு பாட்டு இருக்கும்ல,
0: நீங்க என்ன ஒரு சோகப்பட்டா கேக்குறீங்க?
1: அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சு ரீசெண்டா இந்த மாதிரி எனக்கு அந்த பிரதீப் குமார் வாய்ஸ்ல கேக்கும் போது ஒரே சூப்பரா இருக்கு. அந்த பாட்டை போட்டு விடுங்க.
0: நீங்க அன்னைக்கு பாட்டு எதை கேட்டீங்களோ? பெரிய மனசு பண்ணி
1: வரும்போது
0: ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த இந்த பாட்டு. சரி கேட்டு முடிங்க.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலில் தனது பாசிச அரசியலை தொடங்க ஆழம் பார்த்துவிட்டு எதிர்ப்பு வந்ததும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு பின்வாங்குகின்றதா தவிக அரசு என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் கல்லூரி கல்வி ஆணையர் வெளியிட்ட சுற்றறிக்கையை கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு தவிக அரசு திரும்ப பெற்றுள்ளது. இதேபோல் நேற்று குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் சர்ச்சைக்குரிய அறிக்கையும் வெளியாகி திரும்ப பெறப்பட்டுள்ளது என்று கனிமொழி எம்பி குறிப்பிட்டுள்ளார். 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு தலையிடக்கூடாது என்று டிகே சிவக்குமார் கூறியதற்கு சிபிஎம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தலையிடக்கூடாது என கர்நாடக முதல்வர் கூறியதற்கு வன்மையான கண்டனங்கள் என்று பே சண்முகம் தெரிவித்துள்ளார். உலகத் தமிழ் மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுப்பது தமிழ்நாடு அரசின் கடமையாகும் என்று பே சண்முகம் தெரிவித்தார். முதல்வர் விஜயை உங்கள் வேலையை பாருங்கள் என டிகே சிவக்குமார் கூறியது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார். கடந்த 13 திகதி உடல்நல குறைவு காரணமாக அவர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உடல்நல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 17 திகதி இதய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட தகவலின்படி ஜே பி நட்டா நலமுடன் உள்ளார் எனவும், எய்ம்ஸ் இருதயவியல் துறை டாக்டர்கள் அவரது உடல் நலத்தை கண்காணித்து வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் இன்று வீடு திரும்பியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசாங்கத்தின் டிஜிட்டல் பரிமாற்ற செயலாக்கத்துக்கு வலுவான பங்களிப்பை வழங்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப சேவையை நாடளாவிய ரீதி சேவையாக நிறுவுவதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2026 ஆண்டிற்கான திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து நீடித்த மனிதாபிமான தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் உதவி தேவைப்படும் மக்களுக்கு நம்பிக்கையையும் வாழ்வாதாரத்துக்கான ஆதரவையும் வழங்கும் என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் மொஹமின் பின் ராஷித் அல் மக்தூம் தெரிவித்தார். சர்வதேச மனிதாபிமான தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் நிறுவப்பட்ட காலத்தில் இருந்து அதன் மனிதாபிமான அணுகுமுறையை வடிவமைத்து வரும் மதிப்புகளை நினைவு கூர்ந்த ஷேக் முகமத், உண்மையான மனிதாபிமான பணியின் மதிப்பு வார்த்தைகளிலோ அல்லது விளம்பரத்திலோ இல்லை, அது மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தில்தான் அளவிடப்பட வேண்டும் என்று கூறினார். கென்யாவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். கென்யாவின் சம்புரு கவுண்டியில் உள்ள மவுண்ட் ஒலோலோ கிவே அருகே இன்று காலை ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்ததாக விமான விபத்து தொடர்பான அதிகாரிகள் தெரிவித்தனர். மவுண்ட் ஒலோலோ குவே பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்ததாகவும், விபத்தை தொடர்ந்து தீ பற்றியதுடன் புகை பரவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்கின்றன.
1: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. சில பகுதிகளில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகியுள்ளது. கசியூராவில் இன்று 49 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 43 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். 89.4
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். ஓகே, செகண்ட் ஹவர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட். நம்ம பாபோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இங்க பாருங்க, COLONEL. அது என்ன, நான் எப்படி திரும்ப படிச்சுட்டு இருந்தேன், கொலோனல் அப்படி படிச்சுட்டு இருந்தேன், கொலோனல். ஆனால் வந்து கர்னல், அந்த கர்னல் அப்படிதான் சொல்லணும். இங்கிலீஷில் வந்து எப்படின்னா, சில நேரம் கே சைலண்ட்டு, சில நேரம் கீ சைச்சு, சி சைலண்ட்டு, இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு, நிறையா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கரெக்டாக இப்போ எஸ்எம்ஏ சிகே ஸ்மாக், அது எஸ்எம்ஏகேன்னு போட்டாலும் ஸ்மாக்னு தான் வரும். அது எதுக்கு நடுவில் இந்த சி, இந்த டவுட்லாம் எனக்கு வந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஏதோ ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிரியா கிருஷ்ணியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், ஹொசான் அப்படி சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஹொசான். கரெக்டாக நான் வந்து அந்த குரோசான்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து அதை கரெக்ட் பண்ணி கோசான் அப்படின்றத கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்ல கற்றுக்கிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு இப்போ ஈஸியாக வருது. கேன் ஐ ஹாவ் அ பீஸ் ஆஃப் ஆல்மண்ட் கோசான் அப்படின்னு சொல்லும்போது வந்து கரெக்டாக தான் சொல்கிறோமா, இல்லை கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமா, அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நம்ம ஊர் ஃபுட் ஐட்டத்தை தப்பாக சொன்னால் நம்ம கரெக்ட் பண்ணி சொல்லித்தருவோம்ல, கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ இதை வச்சு என்ன உங்ககிட்ட கேட்கலாம்னா, எந்த ஃபுட் ஐட்டம் ஃபுட்டுன்னு விட்டுருக்கேன், இங்கிலீஷில் எந்த ஒரு சில வார்த்தை வந்து ஆக்சுவலி சொல்கிறதுக்கு, ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு, உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, சொல்லுங்கள். இன்றைக்கி அதை பேசி தீர்த்துருவோம். நம்ம சில நேரம் டவுட்டாகவும் இருக்கும், எனக்கு ரெஜிஸ்டர்ன்றது வராது, அதாவது தனியாக சொன்னால் வரும், ஒரு சென்டென்ஸில் போட்டால் வராது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது, தப்புலாம் கிடையாது. நம்ம மொழி, தமிழ் மொழியில் ஏதாவது சொல்ல வரல அப்படின்னா தான் வந்து என்னப்பா இது, என்ன தாய்மொழியில் உனக்கு சொல்ல வரல அப்படின்னு கேட்கலாம். நம்ம மற்ற மொழினா வந்து ஓரளவுக்கு தப்பு பண்ணலாம், அக்செப்டபிள் லெவலில் தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, தப்பு எல்லாம் தப்பே இல்லை. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன், பேர் சொல்லுங்க. வசந்த். வசந்துக்கு என்ன இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வராத வார்த்தை என்ன இங்கிலீஷில்? பப்ளிக்கா? ஏங்க பப்ளிக் ரொம்ப ஈஸி
1: தானேங்க,
0: கரெக்டா தானே சொல்றீங்க? ஓ பப்ளிக், ஓ பப்ளிக்னு ஒரு மாசம் நேரம். ஓ இந்த பி இன்னும் சொல்றது வந்து அழுத்தி வராது.
1: ஆமா,
0: இது ஆக்சுவலி கொஞ்சம், ஆனா சில பேருக்கு எப்படின்னா இந்த பீனு எழுதி ஸ்டார்ட் பண்ணுற வார்த்தை வந்து ஃபான் படிப்பாங்க தெரியுமா, ஃபேண்ட்னுவாங்க சில பேர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர், அது மாற்றி சொல்லிப்பாங்க. பப்ளிக் அப்படி வந்துருமா உங்களுக்கு? சரி, ஓகே, ஆனஸ்டாக சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. ஓகே, ரைட். மனுஷன் வந்து பப்ளிக் அது வராது, எனக்கு பப்ளிக்னு வந்துடுது சில நேரம், அது பப்ளிக்கில் பப்ளிக்னு வந்தால் என்ன, எல்லோரும் என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அப்படி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம கான்சியஸாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் வந்துடும். ஆனால் ஐ திங்க் இப்போ எனக்கு ஒரு சில பேர் தெரியும், ஃபேண்ட்டுன்னு வாங்க, பேண்ட் இருக்குல்ல, பேண்ட்டை வந்து ஃபேண்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஐ திங்க் இப்போ நம்ம சின்ன வயசில் படிக்கும் போது அதை சரியாக கரெக்ட் பண்ணி விடாமல் போயிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆகும்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சுஹைல் ஸ்டார் ரைஸ் ஆகி அப்படியே 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மேலே எழுந்து வர்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு குறையும் அப்படிங்கிறாங்க. நான் தினம் வந்து இந்த கூகுள் ஆப் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கூகுள் ஆப்பை சும்மா போட்டு வச்சுக்கோங்க, தினம் நைட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அது எப்படி அனுப்புனா, இன்றைக்கி இவ்வளோதான் சூடு, நாளைக்கு சிவியர் ஹீட் இருக்கும், நாளைக்கு சிவியர் ஹீட் இருக்கும், தினம் பார்த்துட்ருக்கேன் நான். நாளைக்கு வந்து 44 டிகிரி தான், ஆனால் 54 டிகிரி மாதிரி உனக்கு சூடு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தினம் அது வார்னிங் குத்துனே இருக்கும். அதை பார்த்தா தான் எனக்கு சுப்பா, நம்ம வேறு அந்த நியூஸை படிச்சிடுறோமா, படித்ததுக்கப்புறம் சூடு அவ்வளோவா இருக்கோ இல்லையோ, நமக்கு சூடாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், இல்லை சூடாக தான் இருக்குது, ஆனால் நம்ம அந்த நியூஸை படிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சூடாக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணிக்கிறோம் போல். பட் எனிவேஸ் சூடு சூடு தான், 24ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம்.
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ரெண்டு நறுக்குன்னு ரெண்டு பாட்டு வருது, ஒன்னு சூப்பர் ஸ்டார் பாட்டு, ரெண்டாவது தனுஷ் பாட்டு, கேட்டு முடியுங்க. இது 89.4 நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: ஆனால் அது சொல்கிறதுக்கு டக்குன்னு வராது, எனக்கு ரெஜிஸ்டருங்கிறது வராது. இப்போ வரும், ஒரு சென்டென்ஸில் போட்டால் ரெஜிஸ்டர் ரெஜ் அப்படி தான் வரும், அந்த ரெஜ்ஜுக்கு மேலே வராது, அது கொஞ்சம் அழுத்தி சொன்னா தான் வருமே. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்க சொல்லுங்க. பாத்தீங்களா, இப்போ கிடச்சிருச்சு. உங்கள் பேர் சொல்லுங்க. நீங்கள் வந்து கார் ப்ளூடூத்ல பேசுகிறீங்களோ? ஃபோனில் தான். அப்புறம் என்ன கேட்கவே மாட்டேங்குது. சரி ஓகே சொல்லுங்க, என்ன என்ன வார்த்தை அது? உங்க பேர் சொல்லுங்க. ஆ ஓகே ரைட். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, வேற யாராவது வந்து பதில் சொல்லுவாங்க, அவங்க பேசுறத கேட்டு எனக்கு கால் அடிங்க. ஓகே வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சீனிவாசன் சார், உங்க ஆபீஸ்ல உங்களை வந்து சீனின் கூடுவாங்களோ? சீனான்னு கூடுவாங்களா?
1: சீனா
0: சீனா அப்படி கூடுவாங்களோ? சரி ஓகே. சீனா சார் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இப்ப
1: ஹுஷியா இருக்கீங்க, ஊருக்கு போறீங்க?
0: நானா? என்னங்க நீங்க, அபுதாபி வரைக்கும் போய் ஃப்ளைட் எடுக்கணும், நான் அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து எங்க இங்கிலீஷ் மாஸ்டர் ஞாபகம் இருக்கு, கிருபாநிதினு ஒருத்தர் பாரு, அவருக்கு எஃப்ஓ பிஓ மாறி மாறி சொல்றாரு.
0: அப்படியா? ஓணம் வந்து கிட்ட வந்துட்டு இருக்கு, கரெக்டாக. ஸோ இப்போ இப்போ இந்த ஊரில் நம்ம துபாயில் எல்லா பண்டிகையுமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொண்டாடுறோம். இப்போ நம்ம தமிழ் பெண்கள் நம்மளாம் கூட ஓணம் வந்தால் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு பெண்கள்லாம் அழகாக வந்து ஓணம் சாரிலாம் கட்டிக்கிட்டு அதை மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் கான்டெஸ்ட் இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து மலையாளி மங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓணம் கான்டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க, சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஓணம் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணி அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணி அந்த ஃபோட்டோ கீழே ஹேஷ்டாக் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் மலையாளி மங்கா அப்படின்னு ஹேஷ்டாகை போட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆகிறவங்கள செலக்ட் 100 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க, சரியா? அவுட் ஆஃப் ஆல் த பிக்சர்ஸ். ஸோ 100 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்களுடைய அந்த பிரான்ச்சுக்கு கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவான அந்த ஓணக்கொடி கிஃப்ட்லாம் வந்து தரப்போகிறாங்க. ஸோ லெட்ஸ் மேக் ஓணம் இஸ் அ கலர்ஃபுல் பண்டிகை, அண்ட் ஓணம்னா வந்து சத்யா. ஸோ தானே தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் எவ்ரிபடி டு செலிப்ரேட் ஓணம். ஸோ அன்னத்தங்கமும் வந்து கூட தேர் ஆடிங் மோர் கிரேஸ் டு இட். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டேக் பண்ணுங்கள், அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஓகேவா? ஆமாம் சொல்லிட்டேன்ல எல்லாத்தையும். இப்போ உங்களுக்காக மெய்யழகன்லேருந்து பாட்டு வருது. மெய்யழகனில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல, என்ன அண்ணத்தான், ஐயோ டக்குன்னு வரமாட்டேங்குது. சரி அது என்ன பாட்டுன்றதை கண்டுபிடிச்சி நான் போடுறேன், ஓகே? அதுக்கு முன்னாடி வேற ஒரு பாட்டு கேளுங்க.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: தமிழ் 89.4. 91 போடு.

0: we'll be back after a short commercial break.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் app now.

0: இந்த மான் சொந்த மான் வந்த மான் அப்படி வரும் அந்த பாட்டு, கண்டுபிடிச்சிட்டேன். லிரிக்ஸ் தான், லிரிக்ஸ் தப்பு தான் ஆப்வியஸ்லி. ஓகே, எனிவேஸ் இன்னைக்கு வி ஆர் டாக்கிங் அபவுட் எந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையிலையோ ஒரு சென்டென்ஸ்லையோ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் சொன்னார் வந்து பப்ளிக்னு எனக்கு வராது, பப்ளிக்னு வந்துடுது டக்குன்னு. ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா இது வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வித்தியாசம் தெரிஞ்சிருது இல்லையா? பட் ஓகே, இது வந்து யாரோ ஒருத்தரோட மிஸ்டேக்கான்னு கேட்டால் கடை சில நேரம் வாய் தவறி கூட அப்படி வரும், பர்தார்ஜி சாடி அப்படின்னு கூட வரும் சில நேரம். பஞ்சதந்திரம் ரெஃபரன்ஸ். வணக்கம்.
1: வணக்கம், நைனா ஃப்ரம் துபாய்.
0: யார் பேசுறீங்க?
1: முகமது நைனா.
0: முகமது நைனா, நைனா என்ன செய்றீங்க? உங்ககிட்ட பேசிருக்கேன், ஞாபகம் இருக்கு எனக்கு உங்க பேர்.
1: ஆமா, நீங்க வந்து உண்மையான நேம் எல்லாம் கேட்டீங்க. உண்மையான நேம் தான்
0: நைனா. இப்ப என்ன பண்றீங்க? நீங்க எப்படி போச்சு டே?
1: போயிட்டே இருக்குது, கரெக்டா வந்து டிராபிக்ல வந்து நிக்கிறேன்.
0: எங்க ஓ ஷார்ஜாவா வீடு?
1: இல்ல இல்ல இல்ல, ஷார்ஜா பார்டர் அல் நஹதா துபாய்.
0: ஓகே ஓகே. என்ன வேலை முடிஞ்சதா? அதுக்குள்ள 5:30 தான் ஆகுது.
1: 5:00 முடிஞ்சிரும், 8 to 5. ஆனா வந்து 7:30 க்கு போய்டுவேன்.
0: என்ன வேலை செய்றீங்க?
1: 8 to 5. இதுல ப்ரோக்யூர்மென்ட்ல இருக்கறேன்.
0: ப்ரோக்யூர்மென்ட்ல
1: கார் ஷோரூம்ல.
0: ஓகே, சரி விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன என்ன வார்த்தை உங்களுக்கு? என்ன நீங்க ப்ரோக்யூர்மென்ட்னா உங்களுக்கு நிறைய இருக்குமே பேசுறதுக்கு.
1: எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி வராது.
0: எப்படி என்ன வராது?
1: கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி
0: கெமிஸ்ட்ரி.
1: ஆமா வராது.
0: என்ன சொல்லுவீங்க?
1: கெமிஸ்ட்ரி அதான், கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் வரும்.
0: கெமிஸ்ட்ரின்னு வருமா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே.
1: அப்புறம் தமிழ்ல பாக்க போனா எனக்கு அந்த பழத்துக்கு வரதெல்லாம் வராது.
0: எனக்கு தெரியுது நீங்க தமிழ்னு சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் ழ வராதா உங்களுக்கு?
1: தெரியலையா, வரலையா, சின்ன வயசுல இருந்தே வரல.
0: நிஜமாவா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே,
1: பழம் வராது.
0: ஓகே, வாழை பழ தோல் வழுக்கி சொல்லுங்க.
1: நீங்க
0: வந்து இந்த நாக்கு நுனி வந்து வாயோட அந்த மேல் புறத்துல இப்படி அழுத்தி
1: சொன்னீங்கன்னா
0: வந்துருது. சொல்லி கொடுத்தாலும் சொல்ல
1: மாட்டேங்கிறீங்களா?
0: எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸோட சித்தப்பாலாம் யாராவது இருப்பாங்க, நானும் அவங்க சித்தப்பா தான் கூடுவேன். இந்த சித்தப்பா, அப்புறம் வந்து மாமா, அப்புறம் இந்த இப்ப இவர் பேசினாரு டைனா, இந்த மாதிரி வார்த்தைலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியா கூப்பிடலாம். அவர் மாதிரி நல்லா ரொம்ப நைனா சொல்லுங்க, நைனா. ஏ மாமா சொல்லுங்க மாமா. வேற யாரோ ஒருத்தரோட மாமாவா இருக்கும், ஆனா நம்மளும் போய் மாமான்னு கூப்பிடுறது. அப்புறம் வந்து ரொம்ப சென்டிமெண்டலான வார்த்தை அப்படின்னா ஃப்ரெண்டோட அம்மாவை போய் நம்மளும் அம்மான்னு கூப்பிடுறது. நல்லா இருக்கும் அதெல்லாம் இல்லை. நீ என்ன பண்ணுங்க, கரகாட்டு கார்ன்னு பார்த்துல இருந்தோம் ஒரு பாட்டு, அந்த இந்த மான் பாட்டு வருதா? ரொம்ப சரிங்க, நமக்கு தான் இப்போ கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்வம் இல்லை, அது அடுத்த ஓவரில் வரும் சார். பட் இருந்தாலும் இந்த மான் அந்த பாட்டு இப்போ கேட்டே ஆகணும். காலிலிருந்து இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் சேர்ந்து இப்ப சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல கரகாட்டக்காரன்ல இருந்து இந்த மான் அது கேட்க போறோம். ஓகே ஓகே,
2: சில்லாக் சாங் ஆஃப் தி இயர், சாங் ஆஃப் தி இயர் brought to you by plots nale propshell dane. for details call 056 415 4242.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
5: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
6: Are you feeling comfortable?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: என்ன இங்கிலீஷ் வார்த்தை வந்து டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் பப்ளிக் அப்படி சொன்னார், பப்ளிக்காக. அப்புறம் இன்னொருத்தர் கெமிஸ்ட்ரி வராது, கெமிஸ்ட்ரின்னு வரும் அப்படின்னாரு. சொல்லுங்க. ஐயோ அட்டனே பண்ணலையா, இப்போ பண்ணிட்டேன். ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம்.
0: யாரு டபுள் வணக்கம் யாரு?
1: என்ன
0: வார்த்தை வராது உங்களுக்கு இந்த
1: மாதிரி?
0: இல்ல கதையா சொல்ற அளவுக்கு டைம் இல்ல, நீங்க வார்த்தையே சொல்லிடுங்க.
1: எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்றதுக்கு வராது.
0: ஹையர் செகண்டரி ஸ்கூலா?
1: ஆமா, HSS னே சொல்லிட்டு இருப்பேன். HSS செகண்டரி ஸ்கூல், HSS செகண்டரி ஸ்கூல் னே சொல்லிட்டு இருப்பேன்.
0: ஓகே.
1: அப்புறம் ரொம்ப பிராக்டீஸ் பண்ணா ஹையர் செகண்டரி ஸ்கூல் னே வந்துருச்சு.
0: அப்புறம்
1: அதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம ஹாஸ்பிடல் போகும்போது இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்ஃபெக்ஷன் வராது.
0: இன்ஃபெக்ஷன்
1: இருக்குல்ல, அத இன்ஸ்பெக்ஷன் சொல்லிடுவோம்.
0: இன்ஃபெக்ஷனா இன்ஸ்பெக்ஷனோ, இன்ஸ்பெக்ஷனா இன்ஃபெக்ஷன் மாத்தி வந்து சொல்லிறீங்களா?
1: ஆமா, டாக்டர் வந்தாருனா நம்ம வெஜினா டாக்டர் வந்தாரு இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படினு. என்னடா இன்ஃபெக்ஷன்,
0: டாக்டர் வந்து இன்ஃபெக்ஷன். நீ என்ன என்ன ஏதாச்சும் ஹாஸ்பிடல் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் இன்ஜினியரா
0: இருக்கேன். ஓகே. ஓகே.
1: அதுக்கப்புறம் நம்ம படிக்கும் இது வேலைக்கெல்லாம் போகும்போது எந்துசியாசம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல?
0: எந்துசியாசம்? ஆமா. எனக்கும் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தை இருக்கு. எனக்கு இந்த ரெஜிஸ்டர் வராதுன்னு சொன்னதுல அந்த மாதிரி வேற ஒன்று ரெண்டு இருக்கு, நான் வரேன் வந்து சொல்றேன். என்ன என் ரியாக்ஷன் எப்படி கொடுக்குற? ஹொசம் உன்னை நான் இன்னைக்கு சொல்ல வைக்காம நான் ஊருக்கு போக மாட்டேன் நான். ஹொசம்
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வாகனம் பராமரிப்பு செலவு வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் விஜய் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். தொடர்ந்து அரசு வாகனங்களை பராமரிப்பதற்காகவும் வாகனத்துக்கு ஓட்டுநர் எரிபொருள் உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய், அலுவலக உதவியாளருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கான உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்க நிதி இருக்கின்றது, விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்கு நிதி இல்லையா என்று காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு காட்டமாக தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: வெறுப்பு பேச்சு தொடர்பில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மஹுவா மொய்த்ராவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை நிறைவேற்றியது தொடர்பான அறிக்கையை வருகின்ற 28 திகதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: கொழும்பு கோட்டையின் பாரம்பரியத்தை பாதுகாக்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்க தெரிவித்தார். கொழும்பு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை பகுதியை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்க தலைமையில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உலக வங்கியின் கடன் மற்றும் நிதியுதவியின் கீழ் மேல் மாகாண சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியன இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியை சர்வதேச தரத்திலான சுற்றுலா மையமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளன. இதன் கீழ் 8 கவர்ச்சிகரமான சுற்றுலா வலயங்களை உருவாக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் ஷார்ஜாவில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் நிலவுகின்றது. ஷேக் ஜாயத் சாலை, அல் கைல் சாலை மற்றும் ஷேக் முகமது பின் ஜாயத் சாலை ஆகிய முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயின் ஷேக் ஜாயத் சாலை E11 மத்திய பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பிசினஸ் பே, டவுன் டவுன், துபாய் ஜபீல் பார்க் மற்றும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பகுதிகளை சுற்றியுள்ள சாலைகளில் வாகனங்கள் கடும் நெரிசலில் சிக்கியுள்ளன.
1: உலகச் செய்திகள்.
3: புதிய பிராந்திய ஒழுங்கு என்று உருவாகியுள்ளதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதிய பிராந்திய ஒழுங்கு என அவர் குறிப்பிட்டுள்ள சூழலில் வெளிநாட்டு சக்திகள் தங்களது செல்வாக்கை வேகமாக இழந்து வருவதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாவ் தெரிவித்தார். அபு மக்தி அல் முஹந்தீஸ் மற்றும் காசிம் சுலைமானி ஆகியோரை குறிப்பிடும் வகையில் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அன்பான அபு மக்தி மற்றும் ஹாஜி காசிம், இது உங்கள் போராட்டத்தின் பலனும் உங்கள் புனித இரத்தத்தின் விளைவும் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லீட்ஸில் ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துழப்படுத்தாடி வரும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 88 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அப்துல்லா ஷாஃபிக் 40 ஓட்டங்களுடனும் இமாம் உல் ஹக் 40 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் ஆலி ராபின்சன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழ் தமிழ் தமிழ் 89.4. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
1: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
0: Lulu, where the world comes to shop.
2: ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

Morning Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்.

0: 99.4. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ட வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: 89.4.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: வணக்கம், எங்கடா போயிட்ட அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன மீட்டிங் அப்படியே போய் மாட்டிக்கிட்டேன். அதாவது நம்ம வேலை நேரத்தில் ஏதாவது மீட்டிங்னு மாட்டிக்கிட்டோம்னா இப்படி தான் ஆகிடும். எல்லாத்துக்கும் ஒருத்தன் கை தட்டிடுவான், என் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவான். ஆமாம், நான் வந்து முதல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு ஒரு காலையில் ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து அல்போன்ஸ்னு ஒருத்தர் தான் ஞாபகம் இருக்கா, அல்போன்ஸ் யா. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கூட ஒரு அசிஸ்டண்ட் என் கூட இருக்கான், அவன் பேரை வந்து சொல்லவாடா சொல்லிட்டா, அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டா வேணாமா, சரி கூடிய சீக்கிரம் சொல்லிடலாண்ணா. ஓகே, ரேடியோக்குன்னு அவனுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லிடலாம் அண்ணா. ஓகேவா, சரி ஓகே. இன்றைக்கி வி ஆர் டாக்கிங் அபவுட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வி ஆர் ஆக்சுவலி டிஸ்கஸிங் அபவுட், உங்களுக்கு எந்த இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லும்போது டக்குன்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம். எனக்கு வந்து ரெஜிஸ்டர் வராதுன்னு சொன்னேன். ஒருத்தர் வந்து பப்ளிக் வந்து ஃபாஸ்ட்டாக பேசும்போது பப்ளிக் ஆகிடுதுப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து கெமிஸ்ட்ரிங்கிறது கெமிஸ்ட்ரின்னு தான் வருது, கெமிஸ்ட்ரி வரமாட்டேங்குதுன்னு சொன்னார். உங்களுக்கு என்ன வராது? வணக்கம்.
2: வணக்கம் பாஸ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா?
2: இல்ல, வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன்.
1: போயிட்டே இருக்கேன்னா கிளியரா இருக்க, வீட்டு சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்க.
2: எனக்கு பதட்டத்துல இல்ல கோவத்துல நார்மலா நம்ம சொல்ற வேர்ட்ஸ் கூட குளறும். அது இது அதுன்னு கிடையாது, உங்களுக்கு ஒரு வார்த்தை வேணா நீங்க சொன்னீங்களா ஸ்பெசிபிக்கா, இப்ப நான் ஏதாச்சும் ஒரு டென்ஷன்ல இருக்கேன், ஏதோ ஒரு ப்ரெஷர்ல இருக்கோம், யாருக்காச்சும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கணும், இல்ல ரெண்டு மூணு டாஸ்க் சேமா போயிட்டு இருக்குங்கிறப்போ நார்மலா இருக்கிற வேர்ட்ஸ் கூட ரைட்டுங்கிறத ரோட்டும் இல்ல டோட்டும் ஏதாச்சும் ஒண்ணு உளருவேன். அது நம்மளுக்கு கான்சியஸா தெரியும் நான் உளறேன்னு, ஆனா அது சென்டென்ஸ்ல என்னால கரெக்ட் பண்ணவே முடியாது.
1: ஐயோ ஐயோ, ரைட்டுக்கு ரோட்டுங்களா? ஏதாவது
2: உலர் நிறைய உலரும், அது ஸ்பெசிபிக், அதாவது அந்த ஸ்ப்ரெஷர்ல மட்டும். இப்ப எனக்கு ஒரு பத்து பேர் ஒரே டைம்ல பேசுனீங்க அப்படின்னா நான் யார்கிட்ட பேசணும்னு தெரியாது.
1: ஆமா ப்ரோ, அப்போ ஐ திங்க் எனக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் வேற ரெண்டு சைடுல நின்று ரெண்டு வேற வேற விஷயத்த சொல்லுவாங்க, நீங்க யார கவனிக்கிறதுன்னு தெரியாது தெரியுமா?
2: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இது ஒர்க்ல கண்டிப்பா நடக்கும். பாஸ் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு, கீழே இருக்க ஒருத்தன் சார் இது என்ன பண்ணிட்டோம் அது என்ன பண்ணிட்டோம்பா, இன்னொருத்த டே நான் இது கேட்ட இது என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு எதுக்கு என்ன பதில் சொல்றோம்னு தெரியாது, என்ன எவன்ட்ட சொல்றோம்னு தெரியாது, எந்த வார்த்தை எங்க யூஸ் பண்றோம்னு தெரியாது.
1: அதாவது நீ வந்து டே இருக்கடா அப்படின்னு சொல்லி. புரியுது புரியுது,
2: இதுதான் இதுதான் கான்செப்ட். நீங்க உங்களுக்கா ஸ்பெசிபிக்கா நீங்க ஒரு வேர்டு சொல்லிட்டீங்க, நானும் யோசிக்கிறேன், எனக்கு நிறைய வார்த்தை அந்த மாதிரி குளரும். லாரியே சம்டைம்ஸ் ட்ரக்குன்னு சொல்ல மாட்டேன் நானு, லோலி லோலி. என்னடா இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கு லாரினா புரியாது மலையாளிஸ தவிர்த்து?
1: ஆமா, ஓ ஏன் ட்ரக்குன்னு சொன்னது புரியுமோ?
2: ஆ ட்ரக், இவனுங்கிட்ட ட்ரக்குன்னு சொல்லணும் இல்ல ட்ரெய்லர்னு சொல்லணும், அப்பதான் அவனுங்களுக்கு புரியும். ட்ரெய்லர் வரப்பெல்லாம் நிறைய தூரம் வளரும்.
1: ட்ரெய்லர்னா என்னன்னு சொல்லு, டெய்லர்ன்னுங்களா?
2: டெய்லருங்க.
1: ஓ, இந்த மனுஷனுக்கு வித்தியாசமான ஒரு ஒரு வியாதி. சரி ஓகே ஓகே,
2: இது நார்மல், நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே தேங்க் யூ ப்ரோ.
1: ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேன், தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கதா செய்யுது இல்ல? ஆமா, எனக்கு எப்படின்னா வார்த்தை நிறைய வந்துடும், ஆனா வாயில வாயிலிருந்து வெளில வராது, அந்த வார்த்தை சொல்ல வராது. அப்படிலாம் ஒரு சில பிரச்சனை மனுஷனுக்கு இருக்கு பாத்துங்க. ஆனா நீங்க எதையுமே கவலைப்படாம மன்மதன்ல இருந்து சம பாட்டு கேளுங்க. சம பாட்டு லவ்லி யூ.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பாப்பா தலை நீயும் ஆட்டு. உனக்கு இந்த பாட்டு வேணுமா? போன் அடிச்சு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், நான் போடுறேன் அந்த பாட்டை. ஹலோ,
1: லைன் கிடைச்சிருச்சா?
0: ஆமா ஆமா, நீங்க வந்து என்ன ஒரு ரிங்ல எடுத்திருப்பனே?
1: உண்மையாவே
0: உங்க ஊர்ல கும்பகோணம் டிகிரி காஃபி அவ்வளவு நல்லா இருக்குமா ப்ரோ?
1: நானே சென்னை போய் தான் எனக்கு எங்க ஊர்ல டிகிரி காஃபி ஃபேமஸ்னே தெரியும்.
0: அட பாவி, ஆனா நம்ம பக்கத்துல இருந்தா அருமை தெரியாதுன்னு வாங்கல்ல. அப்படிதான்
1: சென்னை போனா அங்க ஃபுல்லாவே கும்பகோணம் டிகிரி காஃபின்னு கடை போட்டு வச்சிருக்கேன்.
0: என்னடா எங்க ஊர் கடைய சென்னை ஃபுல்லா போட்டு வச்சிருக்கீங்க? எங்க ஊர்லயே
1: கடை கிடையாதுடா டிகிரி காஃபின்னு. நீங்க எங்கடா போட்டு வச்சிருக்கீங்க? நான் பாத்துட்டு இருந்தேன்.
0: ஓ மை காட், ஓகே. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இல்ல ப்ரோ, பக்கத்துல எப்போதுமே எங்க அம்மா தான் உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க, யாருப்பா அந்த தம்பி, யாருப்பா இந்த தம்பி ரேடியோல பேசிட்டே இருக்காருன்ட்டு. நான் வந்து இந்த செகண்ட் லவ் ஷோல வந்து நான் உங்களை காட்டினேன். எங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க வந்து நான் சன் மியூசிக்ல எல்லாம் நீங்க உங்களோட ஏர்லி டேஸ்ல நாங்க பாத்துருக்கேன். எனக்கு முன்னாடியில இருந்து தெரியும், நான் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ
0: பண்ணிட்டு.
1: எங்க அம்மா வந்து இந்த தம்பி நம்ம சன் மியூசிக்ல உருவாப்புல, இவரு எப்பப்பா துபாய் வந்தாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க.
0: ஓ மை காட், ஓகே. மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? அம்மா
1: உங்களை பாத்துருக்கவும் செஞ்சிருக்கேன் ப்ரோ. முன்னாடி எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த மூவி கான்டெஸ்ட் எல்லாம் போடுவீங்க, டிக்கெட் எல்லாம் கொடுப்பீங்க.
0: ஆமா ஆமா ஆமா.
1: இப்பதான் வந்து என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டீங்க, நானே பாத்துக்கேன்.
0: எங்களுக்கே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, தேங்க்ஸ் சார். ஐ தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மை டே. ஐ வில் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்ட்டு
1: ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் ஏர்ல பேசுறேன்.
0: அப்படியா?
1: அதுவும் உங்க ஷோக்காக நான் வந்து வெயிட் பண்ணி கால் பண்ணி நான் பேசுறேன்.
0: ஓகே, சோ ஹாப்பி மேன், சோ ஹாப்பி. என்ன பாட்டு வேணும் ராயத்துக்கு?
1: எனக்கு வந்து ஓட ஓட ஓட தூரம் குறையல, ஏன்னா நான் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன் ப்ரோ சார்ஜாக்கு.
0: சரி,
1: இன்னும் நான் எடுத்தப்ப 55 மினிட்ஸ் காட்டுச்சு, நான் 15 கிலோமீட்டர் தாண்டிட்டேன், இன்னும் 50 மினிட்ஸ்லயே தான் இருக்கு. அதனால வந்து ஓட்ட ஓட்ட ஓட்ட தூரம் குறையாத மாதிரி இந்த பாட்டை நான் கேட்டுக்கிறேன்.
0: சரி, சந்தோஷமா கேளுங்க, அம்மா வந்து கேட்டதா சொல்லுங்க. ஓகே,
1: கண்டிப்பா.
0: தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ சோ மச். ஃபாலோ, நம்மள சன் மியூசிக்ல இருந்து ஃபாலோ பண்றாங்க போலியா? கண்ணுல தண்ணி வச்சுண்டன். சரி பரவாயில்ல, கே பாட்டு கேளுங்க.
2: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Alikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamar FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மாணவர்கள் போராட்டத்தை தடுப்பது அடக்குமுறை என்று திருமுருகன் காந்தி தெரிவித்தார். மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுப்பது தொடர்பான சுற்றறிக்கை அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அவர் கூறினார். மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுப்பதை விட அடக்குமுறை எதுவும் இருக்க முடியாது என்று அவர் விமர்சித்தார். ஜென்சி தலைமுறை புரட்சியால் ஆட்சிக்கு வந்தோம் எனும் தாவிகா அரசின் தகுதி இதுதானா என்று திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்பினார். கல்வித்துறை அதிகாரிகளின் ஊழல்களை தோண்டி எடுப்பது இனி மாணவரின் கடமையாகும் என்று அவர் கூறினார். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கில் ஆதாரங்கள் உள்ளது என்று சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. 4 கோடி பறிமுதல் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ரத்து செய்ய கோரி எஸ் ஆர் சேகர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். விசாரணை நீதிமன்றம் வழக்கை கோப்புக்கு எடுத்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்த முடியாது என்று சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. புலன் விசாரணையில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை புதிய ரயில்வே வழித்தடங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் முசாபர்பூர், சீதாமர்ஹி, சோன்பர் சா பகுதிகளை இணைக்கும் 83 கிலோமீட்டர் நீளமுடைய 4 வழிச்சாலையை மேம்படுத்த 3,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது. மேற்கு வங்காளம், ஒடிசா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே அமைச்சகத்தின் 4 ரயில்வே திட்டங்களுக்கு 39,450 கோடி செலவில் மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 4 திட்டங்களும் 60 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஏறத்தாழ 6,448 கிராமங்களுக்கான இணைப்பை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த தகவலை சபைக்கு தெரிவித்தார். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அச்சட்ட மூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்ததாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அத்துடன் நீதித்துறை அமைப்புகள் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்திற்கு கிடைத்துள்ள மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பீமா ஜுவல்லர்ஸ் மேலும் 2 புதிய காட்சி அறைகளை திறக்கவுள்ளது. பீமா ஜுவல்லர்ஸ் நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனது வர்த்தக இருப்பை மேலும் விரிவுபடுத்த உள்ளது. இதன் ஒரு பகுதியாக துபாய் ஆல்பர்ஷாவில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டிலும் ஷார்ஜா மொபைலாவில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டிலும் 2 புதிய காட்சி அறைகள் திறக்கப்பட உள்ளன. 2வது மாடியில் அமைந்துள்ள இந்த புதிய காட்சி அறைகளில் பிரீமியம் ஆன்டிக் நகைகள், வளையல்கள், பெண்டன்கள், ஜிமிக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நகைகளுடன் பல்வேறு நகைகளின் நவீன வடிவமைப்புகளை பெறலாம்.
2: உலகச் செய்திகள்.
4: பாப் அல் மந்தப் கடற்கரை பகுதியை கைப்பற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக ஏமன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏமனில் செயற்படும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பாப் அல் மந்தப் நீரிணை பகுதியில் உள்ள நிலப்பரப்பை கைப்பற்ற திட்டமிட்டு வருவதாக ஏமன் அரசு அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை கைப்பற்றினால் சர்வதேச அளவில் முக்கியமான கடல் வர்த்தக பாதையான பாப் அல் மந்தப் நீரிணை பகுதியில் ஹூதிகள் தங்களது அச்சுறுத்தலை மேலும் அதிகரிக்க முடியும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னருக்கு மது போதையில் வாகனம் செலுத்தியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் மீண்டும் கார் ஓட்டுவதற்கு முன்பு மதுவின் இருப்பை கண்டறியும் இன்டர்லாக் சாதனத்தை தனது காரில் பொருத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று தற்செயலாக மது பரிசோதனை நடைபெறும் இடத்தை நெருங்கிய போது பயணியுடன் தனது இருக்கையை மாற்றிக்கொள்ள அவர் முயன்றதை தொடர்ந்து அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 1500 ஆஸ்திரேலிய டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

ஹா, வெல்கம் பேக், வெல்கம் பேக். இது 89.4 தமிழ் FM அண்ட் திஸ் இஸ் ஈவினிங் கலாக்.

0: சரிப்பா, ஓகே. ரெண்டு பாட்டு உள்ள வரும்போதே சரியான ஒரு பாட்டோட வந்திருக்கோம்னா, தன்னை தரணி தானே. இப்போதான் மன்மதன்லேருந்து வேற ஒரு பாட்டும் கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி போச்சு. பட் எனிவேஸ், ஜெமினிலிருந்து இன்னொரு ஹிட்டு பாட்டை கொடுத்துருக்கோம். வைரல்ங்கிற வார்த்தை வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே வைரலான ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு ரெண்டு வேர்ஷன் இருக்கு தெரியுமா? ஒரு ஃபீமேல் பாடுற வேர்ஷன் தான் பயங்கர ஹிட்டு, ஆனால் எஸ்பிபி அவர்கள் பாடின பாட்டும் ஹிட்டு தான். ஆனால் வந்து பாட்டோட ஆல்பமில் இந்த அப்போல்லாம் வந்து கேசட் தானே, அந்த கேசட் எடுத்து பார்த்தா அதில் வந்து அன்னோன் சாங்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து நான் போட போகிறேன். ரெண்டாவது பாட்டு ரொம்ப பிடிக்கணும். இந்த பாட்டு ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐ ஐயோ, உதித்தாரன் வந்து வேறு உன் கண்கள் ஐ ஐயோ அப்படி பாடியிருப்பார். சரி ஓகே, நாலாவது மணி நேரம் நான் வேற இந்த ஷோ விட்டு இன்னைக்கு கிளம்பிட்டு திங்கட்கிழமை தான் வருவேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: போச்சு, ஏற ஆரம்பிச்சிருச்சு. 540 dirham saniki 24 கேரட் தங்கத்தோட 1 கிராம் விலை 540 திரம் 75 ஹில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை 500 திரம் 75 ஹில்ஸ். ஓகே, இதுதான் இப்போ கணக்கு. யூஐ அப்டேட்டை நான் வந்து சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: அடாடாடாடாடா, அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு மீம் ஒன்று படித்தேன். ஸோ நோபடி ஒர்க்ஸ் பெட்டர் தேன் சம் ஒன் ஹூ இஸ் கோயிங் ஃபார் அ வெக்கேஷன் அப்படின்னு ஒன்று படித்தேன். அதாவது என்னடா, நம்ம வெக்கேஷன் போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பரபரன்னு இருப்பான். வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெக்கேஷன் அப்போ என்ன தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்கடா, ஃபோன் அடிக்காதீங்க, மெயில் அனுப்பாதீங்க, நான் எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். நீ என்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு மோட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். கரெக்டாக இப்போ நான் வெக்கேஷனுக்குலாம் போகல. இன்ஃபேக்ட் அன்புடன் நான் ஷோவே வந்து நான் இந்தியாவிலேருந்து அங்கே இருக்கிற நம்ம தமிழ் ஃபிலிம் ஸ்டுடியோவில் தான் பண்ணுவேன். ஓகேவா, நாளைக்கு நைட்டு. ஓ, இஃப் இன்கேஸ் இஃப் யூ கேஸ் டோன்ட் நோ, ஐம் ஃப்ளைங் டு சென்னை டுடே அண்ட் ஐல் பி பேக் ஆன் திங்கக்கிழமை. ஸோ அப்போ வந்து சரி, நைட்னா ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. நம்மளும் அன்புடன் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால அப்படியே அந்த ஷோவை கடனாக வாங்கி நானும் பிரியாவும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். பிரியாவுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் 6 to 7 அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து. She is more interested to do 4 o'clock to 8 o'clock show அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் வந்து என்ன பிராவோ பொம்பளை வயசில் பேசுகிறான் அந்த மாதிரி நீங்கள் நினைக்க முடியும், பழைய காமெடி தான். பட் இருந்தாலும் சொல்லணும்ல அப்பப்பா, ஏன்னா சொன்ன மாதிரி நோபடி ஒர்க்ஸ் பெட்டர் தேன் சம்மன் ஹூ இஸ் கோயிங் ஆன் அ வெக்கேஷன். ஸோ நாளைக்கு ஞான் சென்னை போகணும், ஞான் திருச்சி திங்கக்கிழமை திருச்சி வரும். ஓகே இல்லை, சரி நான் இப்போயே கிளம்பிட்டா ஏன்னா வந்து இப்போது ஆக்சுவலாக நான் டிக்கெட்லாம் நிறைய பார்த்துட்டுருந்தேன்னா அபுதாபிலேருந்து தான் கிடச்சிது. விச் இஸ் லைக் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம், அங்கே தான் கிடச்சிது. இந்த சீப்பாக ஒரு விஷயத்தை புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்ல, துணிஞ்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். என்ன நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணுமா, ஆனால் டிக்கெட் விலை 500 தரம் கம்மியாக போடு, ஒரு நாள் தானே தூங்காமல் இருக்கணும். இப்படி தான் நம்ம யோசிக்கிறோமே, நம்ம மைண்ட் செட்டே இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஸோ இப்போ அப்படி தான் வந்து போட்டிருக்கேன். அதனால் யாராவது அபுதாபிலேருந்து இன்றைக்கி யாராவது இந்தியா சென்னை போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் அந்த 4:30 ஃப்ளைட்டுக்கு என்னை பார்க்கலாம். ஐ திங்க் நான் நிறைய பேரை ஆப்வியஸ்லி மீட் பண்ணுவேன், ஏன்னா எப்போவுமே ஏர்போர்ட்டுக்கெலாம் போனால் இந்தியா போகிற ஃப்ளைட்டெல்லாம் ஏறுனா கண்டிப்பாக மினிமம் ஒரு 10-15 பேரையாவது பார்த்துருவேன், பார்த்து பேசிகிட்டுலாம் இருப்பேன். எனிவேஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஸோ இப்போ வந்து நிறைய மற்ற வேலைகள் இருக்கிறதுனால தம்பி இப்போவே கிளம்புறேன். நீங்கள் தான் அடுத்த அரை மணி நேரம் பேக் டு பேக் இடைவிடாத பாடல்களை கேட்டு என்ஜாய் செய்வீர்களாக. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி
3: Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
2: என்ன என்ன பாணி, மிருது வர்க்காலேருந்து ஆரம்பித்தா 311 ரோட்டில் நல்லா வந்து நம்ம மூவைலா கமர்ஷியல் போகிற வரைக்கும் டிராஃபிக்

0: போகிற வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டுருக்கு, பிகாஸ் அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் அது போக சிட்டி சென்டர் தேராலிருந்து ஆரம்பித்தா சஹாரா சென்டர் வரைக்கும் டிராஃபிக். அண்ட் மஜாஸ் முன்னாடி அல்கான், அபுஷாக்ரா, அல்காஸ்மியா எல்லாம் ஒரு மிதமான டிராஃபிக் தான், பெருசாக எங்கேயும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஃபேர்லி ஈலவன் ரோடு கருத்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது, பார்த்து ஓட்டுங்க. அண்ட் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி அண்ட் E66 நம்ம ஊத் மேத்தாலேருந்து அப்படியே நம்ம E66 எடுத்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி மைதான் நாதல் ஷேப்பெல்லாம் போகிறோம்னா அங்கே கொஞ்சம் அந்த டிசைன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மேலே மேலே ஒரு பிரிட்ஜ் ஏறும் இல்லையா, ரைட் எடுத்தா டிசைன் டிஸ்ட்ரிக்ட், அந்த ஏரியா வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் தெரிந்து பார்த்துங்க. ஓகே,
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாட்டை போட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஐ வில் கேட்ச் யூ கைஸ் டுமாரோ ஃப்ரம் இந்தியா என் அன்புடன் நான். அண்ட் மண்டே வழக்கம் போல் நம்ம ஷோ ஈவினிங் கடக் ரிசியூம் ஆகும். ஓகே, பாய் கைஸ், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப்.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு. 90s not out.

0: We'll be back after a short commercial break.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
2: This hour of the evening correct is brought to you by bright collection alikum tanambikeyudan ungal vaalkai milirattum joyalukas the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Tanambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பால் உற்பத்தியாளர்களின் நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் விலை லீட்டருக்கு 1 ரூபாயும் அரசு ஊக்கத்தொகை 2 ரூபாயும் உயர்த்தப்பட்டு இனி லீட்டருக்கு பால் 41 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் இன்று அறிவித்தார். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக 1 மாதத்துக்கு 30 கோடியும் 1 ஆண்டுக்கு 360 கோடியும் செலவாகும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். தஞ்சை, கோவை, நெல்லை, மதுரை மற்றும் விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். தங்களது மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் வசதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு உதவியாளர்களை நியமிக்க மாதம் 25,000 படி வழங்கப்படும். ஓட்டுநர், வாகன பராமரிப்பு, எரிபொருளுக்கு மாதம் 75,000 படி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க கல்லூரிகளுக்கு உத்தரவிட்டு பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை திரும்பப் பெறப்பட்டது. அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கும் கல்லூரி கல்வி ஆணையர் இது தொடர்பான சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இடதுசாரி காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டங்களில் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் அரசு கல்லூரிகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இது மாணவர்களின் அரசியல் பங்கேற்பை கண்காணித்து ஒடுக்கும் நடவடிக்கை என்று இந்திய மாணவர் சங்கம் கண்டனம் தெரிவித்தது. மாணவர்கள் போராடக்கூடாது என்ற கல்லூரி கல்வி இயக்ககத்தின் உத்தரவால் சர்ச்சை ஏற்பட்டது. மாணவர்கள் போராடக்கூடாது என்பது RSS அமைப்பின் சித்தாந்தமாகும் என்று மாணவர் சங்கம் தெரிவித்தது. முதலில் தனது பாசிச அரசியலை தொடங்க ஆழம் பார்த்துவிட்டு எதிர்ப்பு வந்ததும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு பின்வாங்குகின்றதா தாவிக அரசு என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் கல்லூரி கல்வி ஆணையர் வெளியிட்ட சுற்றறிக்கையை கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு தாவிக அரசு திரும்ப பெற்றுள்ளது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் சர்ச்சைக்குரிய அறிக்கையும் வெளியாகி திரும்ப பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சீர்காழி மீனவர் சவுதியில் கொல்லப்பட்டது குறித்து அதிமுக இன்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிக்க மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் பேச அனுமதி அளிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். கவனஈர்ப்பு தீர்மானத்தை வழங்கி 5 நாட்களாகியும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றார். மீனவர் உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரக்கூட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். வெறும் ரீல்ஸ் வெளியிடும் அரசாகவே தாவிக அரசு செயற்படுகின்றது என்று EPS விமர்சித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: பிரதமரின் நிவாரண நிதியின் இருப்பு தொகை 8,452 கோடியாக உயர்ந்துள்ளது. நிவாரண நிதியின் 93% பணம் நிலையான வைப்பு தொகைகளில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் வட்டி மட்டும் 469.37 கோடியாகும். நன்கொடைகளை பொறுத்தவரை முந்தைய ஆண்டை விட 2024-25 ஆண்டில் குறைவடைந்துள்ளது. முந்தைய ஆண்டில் உள்நாட்டு நன்கொடை 681.81 கோடி ரூபாயாகும். இது 2024-25 ஆண்டில் 479.04 கோடியாக குறைந்துள்ளது. வெளிநாட்டு நன்கொடை முந்தைய ஆண்டு 1.13 கோடியாக இருந்தது. 2024-25 ஆண்டு 92.82 லட்சமாக குறைந்திருக்கின்றது. இந்நிலையில் PM கேர்ஸ் நிதியில் உள்ள 8,452 கோடி தொகை கிராமப்புற அரசு பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே கேள்வி எழுப்பியுள்ளார். கிராமப்புற பள்ளிகளில் குடிநீர், சாலை, இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டிய அவர், இந்த நிதியை பயன்படுத்தி புதிய பள்ளிகளை கட்டவும் ஏற்கனவே உள்ள பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை புதிய ரயில்வே வழித்தடங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் முசாபர்பூர், சீதாமர்ஹி, சோன்பர்சா பகுதிகளை இணைக்கும் 83 கிலோமீட்டர் நீளமுடைய 4 வழிச்சாலையை மேம்படுத்த 3,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய மந்திரிசபை ஒப்புதல் அளித்தது. மேற்கு வங்காளம், ஒடிசா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே அமைச்சகத்தின் 4 ரயில்வே திட்டங்களுக்கு 39,450 கோடி செலவில் மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 4 திட்டங்களும் 60 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஏறத்தாழ 6,448 கிராமங்களுக்கான இணைப்பை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை இந்த ஆண்டின் இறுதிக்குள் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அரசின் டிஜிட்டல் மாற்று திட்டத்தின் கீழ் இதற்கான பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று விளக்கம் அளித்தனர். டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஜனாதிபதி ஆய்வு செய்ததாகவும் இதற்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் விரிவான டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டமும் ஒன்றாகும்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தால் கண்டறியப்பட்ட ஏவுகணைகள் ஈரானில் இருந்து ஏவப்பட்டவை அல்ல என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கு பின்னால் ஈரான் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். குறித்த இரு ஏவுகணைகளும் ஈரானில் இருந்து ஏவப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் நிலவும் மோதலை கருத்திற்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தியுள்ளது. உலக நாடுகள் பலவற்றின் விமான நிறுவனங்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கான சில விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன அல்லது மாற்றியமைந்துள்ளன. சில விமான சேவைகளை ரத்து செய்தும் மாற்றியமைத்தும் நடவடிக்கை எடுத்துள்ளன. விமான பயணிகள் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன் தங்களது விமானத்தின் சமீபத்தைய நிலவரம் மற்றும் பயண நேரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ள நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் பஹ்ரைன் இடையே இயக்கப்படும் சில எதிஹாத் ஏர்வேஸ் விமானங்கள் திட்டமிட்டபடி வழக்கமான நேரத்தில் இயக்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கான விமான சேவைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் விமான நிலவர பக்கத்தில் விமானங்களின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தற்போது கிடைக்கவில்லை என்று காட்டப்படுகின்றது. கசக்ஸ்தானின் தேசிய விமான நிறுவனம் துபாய்க்கான விமான சேவை ரத்தினை மேலும் சில நாட்களுக்கு நீட்டித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ராணுவத்துக்கு எந்தவிதமான உதவியும் வழங்க வேண்டாம் என்று வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் ஆயுதப்படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவுவது அந்த நடவடிக்கைகளில் நேரடியாக பங்கேற்பதற்கு சமம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பாளர் என நாங்கள் கருதும் அமெரிக்க ராணுவத்துக்கு வழங்கப்படும் எந்த ஒரு உதவியும் அல்லது வசதியும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு சமமாகும் என்று ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை பணியாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ளிட்ட இத்தனை அதிக எண்ணிக்கையிலான ராணுவ விமானங்கள் அவை இருக்கும் நாடுகளின் அரசுகளுக்கு தெரியாமல் பிராந்திய ராணுவ தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது சாத்தியமில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் அமெரிக்கா நம்பகத்தன்மையற்றது என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஈரானை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு, மனித உரிமைகளை மீறுபவர் மற்றும் மத அடிப்படையிலான சர்வாதிகார நாடு என்று வர்ணிப்பது அந்த நாட்டுக்கு எதிராக தடைகள் மற்றும் போர் நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பை பாதுகாப்பின்மைக்கான காரணமாக பிராந்திய நாடுகள் கருத வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்களினால் அபார வெற்றி ஈட்டியது. இந்த வெற்றியுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 ஓட்டங்களை பெற இலங்கை 284 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி 193 ஓட்டங்களை இரண்டாவது இன்னிங்ஸில் பெற்றுக் கொள்ள இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இலங்கை அணி 206 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேவ்தத் படிக்கல் தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: Good evening. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? கண்டிப்பாக நல்லபடியாக போயிருக்கோம். அப்படியே டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட். யூஏயில் என்ன நடக்குது தெரியுமா? அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு புது நலன் கருதி நான் குறும்படம் வந்து எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இதான் நல்ல ஒரு டைம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,080, செகண்ட் ப்ரைஸ் வந்து 20,080, அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து 10,080. ஸோ மேபி உங்களுக்கும் இந்த ப்ரைஸஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் யூஏ அப்டேட்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Gold வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன? 24 கேரட் கோல்டு 540 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 500 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 480 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 411 திரஹம்ஸ் 50 ஃபுல்ஸ். இனி பாடத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்காரு, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், ஓணம் வரப்போது, ஓணமோட ஒரு கான்டெஸ்ட்டும் வரப்போது. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நடத்துகிற ஒரு அருமையான ஒரு ஓணம் கான்டெஸ்ட் தான் இது. மலையாளி மங்கா எஸ் என்ன என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஓணம்க்கு எப்படியும் நீங்கள் சாரீ, அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி, அப்புறம் பூக்கள், இது எல்லாமே வாங்கி அப்படியே உங்களை அழகாக வந்து தயார்படுத்திட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அப்படியே வந்து ஸ்டேட்டஸாக வச்சாதான் அந்த ஓணமே செலிப்ரேட் பண்ண மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஓணமை உங்களோட இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க, ஓணம் ஃபோட்டோஸை. ஸோ அது அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. எஸ், முக்கியமாக அந்த ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது மலையாளி மங்கா, ஹேஷ்டாக் மலையாளி மங்கா, ஹேஷ்டாக் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேஷ்டாக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருந்து ஒரு 100 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, லக்கி மலையாளி மங்காஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த உத்ராடம் டே ஸ்பெஷலாக. ஸோ அன்னத்தங்கம் ஷோரூம்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செலிப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்வைட் வரும். அது மட்டும் இல்லாமல் செலக்டட் அந்த 100 பேருக்குமே ஸ்பெஷல் ஓணம் கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு. ஓணக்கொடி வந்து கொடுத்து உங்கள் ஓணம் செலிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறாங்க. எஸ் சிம்பிள், நீங்கள் ஓணம் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க, அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணுறீங்க, உங்களுக்கான கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஓணமை வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் ஓணம் லுக் அப்படியே வந்து போஸ்ட் பண்ணி வேறு லெவலாக நீங்கள் ஃபேம் ஆக போகிறீங்க. ஸோ சேர்ந்து நம்ம எல்லாரும் ஓணமாக செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 05

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. டெய்லி ஒருத்தரோட ஸ்டோரி பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ருங்க. நேற்று கூட யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க, நான் பேரை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னா ராஜன் வந்து கரெக்டாக சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹிடன் மெசேஜஸ்லேயே வேறு வரும் கரெக்டாக. ஒருத்தர் வந்து பாலகுமரன் பாஸ்கரன் ஒருத்தர் அவர் மெசேஜ் வச்சிருக்காரு, அரவிந்த் சாமி பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னு. இன்னது அரவிந்த் சாமி சாரா, அவரை பற்றி இப்போ பேசலைங்க, பட் கண்டிப்பாக ஒரு நாள் டைம் வரும்போது பேசலாம். அண்ட் இன்னொருத்தவங்க அவங்களோட பேர் எனக்கு சரியாக ரீட் பண்ண முடியல, ஏஆர் ரோமான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்க பேர் வந்து டீன்னஸ்ஸா, புரியலைங்க, சாரிங்க, உங்கள் பேர் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனிவேஸ், அதுக்கப்புறம் சமீர் ஒருத்தர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார், அண்ட் ராஜேஷ் ஆன்சர் பண்ணியிருந்தார், அண்ட் அருண், எப்போவுமே அருண் வந்து திருச்சியிலேருந்து ஷோ கேட்டுட்டு இருப்பார், அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருவார். அண்ட் வாசுதேவன், இந்த மாதிரி நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ஒன்று ரெண்டு பேர் தப்பாக சொல்லியிருக்கீங்க, இட்ஸ் ஃபைன். அண்ட் இப்போது இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆக்டர் தான். ஒரு சினிமா பார்க்கும்போது, ஒரு சிலரை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி, நம்ம வீட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி நமக்கு தோணும். அந்த கேரக்டராகவே அவங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. எந்த மூவி பார்த்தாலும் இவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குஷி வந்துடும். ஓகே, இன்னும் 3 hours வந்து பஞ்சமே கிடையாது, பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோன்னு. அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்த ஒரு ஆக்டர் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆக்சுவலி அவங்களோட உண்மையான பெயர் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். அவங்க பேர் வந்து கோவிந்தம்மாள். எஸ், அவங்களோட உண்மையான பேர் வந்து கோவிந்தம்மாள். ஆனால் சினிமாவில் வந்து வேறு, நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க தான். யார் அவங்க அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. அவங்க பிறந்த வருஷம் வந்து 1937. இன்னொரு க்ளூவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எஸ், அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எப்படி அவங்க சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அண்ட் அவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியாத சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க ஃபேஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி பற்றி பேசும்போது தான், தெரிஞ்சுக்கும் போது தான், ஓ இதெல்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள், ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல. தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 திரம்ஸ் வர்த் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் 2000 திரம்ஸ் வர்த் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, சஞ்சனா ஒரு சாங் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை நீங்கள் டெக்ஸ்டாவோ அனுப்பலாம். 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையே இல்லாமல் நிறைய ஆப் இருக்கும்ல, அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் அந்த வேர்ல்டில் எந்த கார்னரில் இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக எங்களோட கனெக்டடாக இருக்க முடியும். அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம் பேஜஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் அடிக்கடி நாங்கள் கான்டெஸ்ட்லாம் நடத்திட்டுருக்கோம். திடீர்னு நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் வின் பண்ணலாம், திடீர்னு ஒரு மூவிக்கான கப்பல் பாசஸை வின் பண்ணலாம், எப்போ வேணாலும் எந்த மேஜிக் வேணாலும் நடக்கலாம். அண்ட் இப்போது அடுத்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்குது, கேட்க என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது நம்ம ரேடியோ
1: இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588 0 4 1 7 2.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mette.
0: Tamil 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணு.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு இங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு, பட் யார் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். அண்ட் நம்மளை சிரிக்க வச்ச அந்த ஒரு முகம், அந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு 1000 முகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்மளோட சைல்ட்ஹுட்ல இவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு எனர்ஜி வரும். ஓ மை காட், இவங்க இருக்காங்களா, நல்லாயிருக்கும். இவங்களை பார்க்கும்போது அவங்க எனக்கு ஞாபகம் வருது, இவங்க ஞாபகம் வருது அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்போம். அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம மனோரமா ஆச்சி தான். எஸ், ஸோ மனோரமா ஆச்சி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஓ மை காட் அப்படி நடித்து அசத்திடுவாங்கல்ல. தமிழ் சினிமாவில் அவங்க இல்லாத ஒரு படம் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அந்த ரோலை அவங்கள தவிர வேறு யாருமே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அருமையாக வந்து நடிக்கக்கூடிய நடித்த ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எப்படி இந்த சினிமாக்குள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்களுக்குன ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்துச்சா, இல்லை யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா, ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் முதல்ல வந்தது ஒரு மேடை. ஸோ அந்த மேடை தான் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து உருவாக்குச்சு. எல்லாத்துக்குமே அந்த ஒரு சின்ன ஒரு மேடை, சின்ன ஒரு ஸ்பேஸ் கிடைக்காத தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் தான் அவங்கள அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் இல்லையா. நிறைய பேர் வந்து ஏங்கியிருப்பாங்க அந்த ஒரு சான்ஸ்க்காக. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம அது வந்து ஒரு சின்ன மேடை தானே அப்படின்னு க்ராஸ் பண்ணி போகாமல் அதையும் வந்து பயன்படுத்திக்கிறது தானே ஒரு புத்திசாலித்தனம். ஸோ மனோரமா ஆச்சி அது ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. சினிமா அவங்களுக்கு வந்து ஃபேம் கொடுத்துச்சு, ஆனால் அந்த தியேட்டரில் அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மேடைகள் தான். அதனால தான் இன்றைக்கும் மனோரமா ஆச்சியை வந்து நினச்சா அவங்களோட காமெடியை மட்டும் வந்து நம்ம நினச்சி பார்க்கறது கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம கண்ணு நடி வரும். ஒரு ஒரு பெண் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குறது அவங்க கிட்ட வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க எங்கே படித்தாங்க, எப்படி சினிமாக்குள்ளே போனாங்க, அண்ட் எப்படி வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க, இது எல்லாமே வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்ஸ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4 ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நம்ம மனோரமா ஆச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸ்கூல் டேஸ்லயே அவங்களுக்கு வந்த அந்த நடிப்பு ஆசை சின்ன வயசுலேயே சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இவனுக்கு வந்து இதில் தான் வந்து ஆசை ஜாஸ்தி இருக்கு போல் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி அதுக்கான கரெக்டான ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது விளையாட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆக்டிங்காக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ மனோரமா ஆச்சும் அப்படி தான், சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து நடிப்பு மேலே ஆசை வந்துச்சு. அவங்க பிறந்தது வந்து 1937 தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அவங்க சைல்ட்ஹுட்டில் ரொம்ப வசதியான வாழ்க்கைலாம் வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேயே வாழ்க்கையோட அந்த எல்லா கஷ்டத்தையும் பார்த்தவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு, கவனிக்கிற திறமை, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற அந்த ஒரு திறமை வந்து இருந்தது. நம்மள சில பேருக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கும், யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த கான்டென்ட்டை மட்டும் கேட்க மாட்டோம். அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, என்ன எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். மனோரமா ஆச்சிக்கும் வந்து அந்த ஒரு அப்சர்வேஷன் ஒரு அந்த ஒரு பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட காமெடி கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக, ரொம்பவே நேச்சுரலாக அவங்களுக்கு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவங்க வெறும் டைலாக் சொல்ல மாட்டாங்க, இதை சொல்லுங்கள் அப்படின்னா அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படி நடிக்கும், எப்படி வந்து கோபப்படும், எப்படி வந்து சொல்லணும், எப்படி வந்து பயப்படணும், எப்படி சந்தோஷப்படுத்தணும், இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன நுணுக்கங்கள், அந்த டீடைலிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்து அப்படியே கிளப்பிடுவாங்க கவனிச்சு. ஸோ அந்த டேலண்ட்டை வந்து ஆரம்பத்துலேயே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. அந்த காலத்தில் தியேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியான பிளாட்ஃபார்ம் வந்து கிடையவே கிடையாது இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அப்போது ஸ்டேஜில் என்ன டைலாக் வந்து சொல்லணும், ஆடியன்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்து உடனே அவங்களுக்கு வந்து தெரியணும். டைலாக் வந்து மறந்துட்டால் ரீடேக் கூட வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ வாய்ஸ் வந்து சரியாக ரீச் ஆகணும், எக்ஸ்ப்ரெஷன் வந்து கடைசி ரோல் இருக்கவங்களுக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்களாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு போனதுக்கு ஒரு காரணமாக நினைக்கிறேன். அந்த ஒரு பேஸில் அவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்படியே அங்கேருந்து போனனாலேயே சினிமாவில் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெர்ஃபார்மராக மாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ஆசை, அந்த ஒரு சின்ன விதை நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கான அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த பிளான்ட் பயங்கரமாக வளர்ந்துட்டே வரும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட ஆசைக்கும் அந்த ஒரு விதையை போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டோன்னா அதற்கான பயன் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம க்ரோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதிலே நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல. ஸோ சில நேரங்களில் நம்மளோட திறமை என்ன அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. திங்க் அபவுட் இட். இனி பாடுறது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து மனோரமா ஆச்சி பற்றி நிறையா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது மொட்டை மாடியிலையோ இல்லை எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நம்மளும் கன்னத்தில் கை வச்சு அப்படியே ரொம்ப ரசித்து அப்புறம் அப்படின்னு கேட்டுட்ருப்போம். இப்போலாம் வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நமக்கும் லிசன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதே நேரத்தில் இப்போது யார் பற்றியாவது ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. எஸ், இன்றைக்கி நம்ம மனோரமா ஆச்சி பற்றி தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எப்படின்னா சினிமாவுக்கு வந்து ஒரு சினிமாக்குள்ளே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. மனோரமா ஆச்சிக்கும் அதே மாதிரி தான். ஓவர் நைட்டில் வந்து எதுவுமே நடக்கல. அவங்க முதல்ல வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அந்த ஸ்டேஜை கடந்து ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன் மூலமாக அவங்கள சப்போர்ட் பண்ணி இந்த சினிமா உலகத்துக்கு அவங்க வந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த காலத்தில் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு தனி மதிப்பு இருந்தது. ஓ, உங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் சினிமாலேயும் அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத டேரக்டர்ஸ்லாம் அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப நம்புவாங்களாமா. மனோரமா ஆச்சியோட டேலண்ட் அப்படி தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. எடுத்தோன்னே வந்து ஹீரோ ஆட முடியுமா, எடுத்தோன்னே ஹீரோயின் ஆகிட முடியுமா, முடியாது இல்லை. நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லவும் முடியாது. ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ் லைக் சைட் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சைட் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் காமெடி போர்ஷன், சப்போர்ட்டிங் ரோல்ஸ், இப்படி தான் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குட்டி குட்டி ரோல்ஸ். ஸோ அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரிமைண்டர். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஆரம்பத்துலேயே பெரிய ரோல் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினப்போம் இல்லையா. எந்த நம்மளோட ஒர்க் எதுவாக இருந்தாலும் நான் பெரிய ஒரு பொசிஷனில் தான் நான் இருப்பேன், இந்த சின்ன சின்ன ரோல்லாம் நான் பண்ண மாட்டேன், சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. ஆனால் மனோரமா ஆச்சி வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, எனக்கு ஏன் இந்த வேலை வந்து கொடுக்கல, ஏன் இந்த பொசிஷன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு யாருமே ரெகக்னைஸ் பண்ணல, அந்த மாதிரிலாம் வந்து அவங்க நினைக்கவே மாட்டாங்களா. மனோரமா ஆச்சியோட கரியரை பார்த்தா ஒரு விஷயம் வந்து எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. சின்ன ரோலை வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எதுவாக நமக்கு என்ன கிடைச்சாலுமே அதை வந்து பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும். அதில் வந்து எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்லாம் வந்து நம்மளே வந்து சீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களோட ஸ்டோரியை பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ நம்மளே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்போம்ல. சே, அன்னைக்கு மட்டும் நான் அதுக்கு தலையாட்டியிருந்தேனா அப்படின்ற மாதிரி நம்ம அப்புறம் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Atunci chiar se băgă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
6: எது? மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home. There's no home like that.
4: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போட நன்றி. எனக்கு பர்சனலா மனோரமா ஆட்சியை வந்து ஏன் பிடிக்கும் தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கும் அதே மாதிரி தோணிருக்கலாம், எனக்கு தோணிருக்க மாதிரியே உங்களுக்கும் வந்து தோணிருக்கலாம். என்னன்னா, அந்த காலத்துலலாம் வந்து இப்போ ஒரு காமெடி அப்படின்னா அது ஒரு பசங்கனால தான் வந்து அந்த காமெடி சென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஒரு ஹீரோனா அது பசங்க மட்டும்தான் வந்து ஒரு ஹீரோவாக பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் பெண்களை வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? பட் அதை பிரேக் பண்ணதே வந்து மனோரமா ஆட்சி தான் அந்த காலத்துலேயே, பிளாக் அண்ட் ஒயிட் டைம்லேயே. ஸோ என்னால் காமெடியாகவும் பண்ண முடியும், என்னால் ஹீரோயினாகவும் பண்ண முடியும், என்னால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை நடிக்க சொன்னாலும் நடிப்பாங்க, ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே அந்த பாக்ஸை விட்டு உடச்சி வந்தவங்க வந்து மனோரமா ஆட்சி தான் அந்த பீரியட்லேயே. ஸோ ஒரு ஒரு ஆக்டருக்கு ஒரு குறிப்பிட்ட இமேஜ் வந்ததுக்கப்புறமா அது வந்து உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க அதை நான் பண்ணியே தீருவேன், நான் வந்து காமெடியான ஒரு ரோலும் வந்து பண்ணுவேன், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சீரியஸான ரோலும் வந்து பண்ணுவேன், ஹீரோயினாகவும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அந்த பவுண்டரியை உடச்சி வந்தாங்க. ஸோ அந்த காலத்துலேயே அந்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த கிரெடிட் வந்து மனோரமா ஆட்சிக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். ஏன் அவங்களோட காமெடி இவ்வளோ நேச்சுரலாக இருந்தது, எப்படி அவங்க வந்து இதை தைரியமாக பண்ணாங்க? ஏன்னா எது வேணால் நடக்கலாம் இல்லையா, சக்ஸஸும் ஆகலாம், இல்லை வந்து அவங்களுக்கு பேர் கிடைக்காமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மனோரமா ஆட்சியோட காமெடிக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அது வந்து வெறும் ஜஸ்ட் லைக் தட் அந்த டைலாக் மாதிரிலாம் கிடையாது, அந்த ஒரு டைமிங் அப்படி அந்த டைமிங் ரைமிங் தான் முக்கியம் நம்ம லைஃப்லையும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை காமெடியில் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வந்து ஒரு பாஸ் வந்து எடுத்துப்பாங்களாம். அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்தாலும் அது ஒரு சைலன்ஸ் இருந்தாலும், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ரியாக்ஷன் கொடுக்கறதுலாம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்களாம். ஸோ அதை ஒன்று ஒன்றையும் ரசித்து அதை ஒரு பாஸ் எடுத்து அதை வந்து பண்ணும்போது அதோடய டெலிவரி வரும்போது அதை என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவாங்க. அதுதான் மனோரமா ஆட்சியோட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் பார்த்தாலே நமக்கு வந்து சிரிப்பாக வரும் இல்லையா? அது ஒரு பெருசாலாம் அந்த வசனம் பேசினாதான் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கும் கிடையாது, ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா கூட தியேட்டரில் ஆடியன்ஸ்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு வெதர், அந்த தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து முதல் காரணம். அதனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து எல்லாமே ரசிச்சிருக்கோம். இந்த கேரக்டர் இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது இல்லையா? இப்போ வந்து இது கொடுத்துட்டோம், இதை விட பெட்டர், இன்னும் பெட்டர், இன்னும் பெட்டராக அப்படி போகலாம் அப்படின்றதான் அவங்களோட க்ரோத் வந்து இருந்திருக்கும். இது நம்மளாலே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதை நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் தகிடதும் தகிடதும்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு மனோரமா ஆச்சி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல.
1: எத்தனை படம் நடிச்சிருப்பாங்க அவங்க
0: அப்படின்னா, 1000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நம்ம மனோரமா ஆச்சி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சாதனை இது இல்லையா? ஏன்னா ஒரு படம் எவ்வளவு, ஒரு படம் நடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரு கேரக்டருக்கு வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஷூட்டிங், அந்த ட்ராவல், அந்த காஸ்ட்யூம், அந்த டயலாக், பல நேரங்களில் இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கடந்து இத்தனை வருஷம் தொடர்ந்து அதோடய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து டேலண்ட் மட்டும் கிடையாது, ஒர்க் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம் ஒரு முறை. ஸோ ஒரு ஜென்ரேஷனில் வந்த நடிகர்களோட மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் கூட வந்து மனோரமாச்சி தொடர்ந்து நடிச்சிருக்காங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? சினிமா மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து மாறிக்கிட்டே வரணும். ஸோ இதுக்கு முன்னாடி ரஹ்மான் சார் பற்றி பேசும்போதும் அதே மாதிரி தான் இருந்தது, வாலி அவர்களை பற்றி பேசும்போதும் அதே மாதிரி தான், அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிட்டே வருவாங்க. என்னென்ன ஜென்ரேஷன் புதுசாக வருதோ, அந்த மியூசிக் வாய்ஸாக இருக்கட்டும், நம்ம காஸ்ட்யூமாக இருக்கட்டும், நம்மளோட பேச்சு, இது எல்லாமே வந்து மாறும் இல்லையா? ஸோ ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து மாறும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலையும் வந்து மாற்றிக்கிட்டே கொடுத்துட்டு இருக்காங்க மனோரமாச்சி. ஸோ அதனால தான் ஒரு காலகட்டத்தில் ஆர்டிஸ்டாக அப்படியே மாட்டிக்காமல் பல தலைமுறையோட ஒரு ஆர்டிஸ்டாகவும் வந்து அவங்களால மாற முடிஞ்சது. ஸோ அதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அம்மா ரோல்லாம் பண்ணும்போது, ஓ மை காட், அவங்க அந்த ஒரு இறந்த ஒரு சீன்லாம் வந்து நடிச்சிட்டாங்க அப்படின்னா தியேட்டர்லலாம் வந்து இப்படி கண்ணிலேருந்து தண்ணி தண்ணி அப்படி கொட்டும் இல்லையா? ஸோ நாட்டாம படத்தில் கூட வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக அந்த அண்ணா ரோல், பாட்டி ரோலு, சாரி அம்மா ரோலு, பாட்டி ரோல்லாம் பண்ணும்போது மனோரமாச்சியை வந்து பீட் பண்ணவே முடியவே முடியாது. அண்ட் ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அவங்களையும் பிடிக்கணும், ஒரு ஜாடையில் என்னை பார்க்குறதுக்கு என்னோட பாட்டி மாதிரியே வந்து இருப்பாங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளோவில் ஒரு விஷயத்த வந்து நம்ம தப்பாக சொல்லிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் அது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. என்ன அப்படின்னா அது என்ன நமக்கு வராது அப்படின்னு அதுவே நம்ம மைண்டுக்குள்ளே ஓட்டி எப்படியாவது வர வச்சுருவோம். ஸோ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, மனோரமா ஆச்சி பற்றி. ஸோ மனோரமா ஆச்சி வந்து எனக்கு அவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போவே நிறைய பேர் வீட்டில் வந்து ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும் இல்லை பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயம், எப்பயும் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட வந்து நீ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணு, இப்போல்லாம் நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இது ஒன்று உங்கள் அம்மா வீடு கிடையாது, இது வந்து உங்கள் மாமியார் வீடு, நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது ஒரு பெண்ணு நினச்சத எப்போடா வந்து பண்ணலாம், எதை பண்ணலாம், போடவே மாட்டிங்களா கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ நான் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு. இப்போ 2026 இருக்கோம், ஸ்டில் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படி சில பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் மாறிடும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னா ரியலி நீங்கள் கிரேட். எஸ் நம்ம மனோரமாச்சி பற்றி பேசும்போது அந்த காலத்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைம்லேயே வந்து ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும் இல்லை, அதுவும் சினிமா ஃபீல், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ வருஷம் வந்து சாதிக்கிறது அது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா அப்போது நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ ஒரு பெண் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா. பட் அதுலேயும் அவங்க சக்ஸஸாக அந்த ஆஃப் த கேமரா அதெல்லாம் வந்து அவங்க டீல் பண்ணி அவங்க சக்ஸஸை பில்ட் பண்ணி அந்த கரியரை வந்து ஷார்பன் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு வரதே வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அவங்க அப்போயே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ஓகே, நம்மளாலையும் வந்து இந்த காலம் இப்போ 2026 இருக்கும், நம்மளால பண்ண முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி வந்து தோணும் இல்லையா. அதையும் நான் அந்த டைமில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ரோல் கிடைக்குதோ, எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலுமே அதுக்கு தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு பண்ண ஒருத்தவங்க தான். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது, என்ன பாட்டு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன், சாரி. அண்ட் பாட்டை கேட்டு வந்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நவமியூசிக்.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு வேலை வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம ரசித்து பண்ணும்போது, அதுக்கு நம்ம ஒரு உயிர் கொடுக்கும்போது தானே அந்த ஒரு வேலைக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை இல்லை. ஸோ மனோரமா ஆச்சுக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இல்லைனாலுமே கூட ஸ்டில் மீம்லேயோ இல்லை வந்து நம்ம டிவியில் யூடியூப்பில் எங்கேயாவது ஒரு காமெடி சேனல்ஸ் வந்து அவங்களோட பார்க்கும்போது அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பொசிஷனில் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிறது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கலாம், யாரும் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த டேலண்ட்டுக்கு சரியான ஒரு ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கல பிரியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதனால் உங்களோட டேலண்ட் வந்து குறைஞ்சிருச்சு, நீங்கள் திறமையான ஆள் கிடையாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் வந்து நமக்கான ஒரு ஸ்டேஜ் வரும், நமக்கான ஒரு ப்ரைம் டைம் வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கான கோல், நம்மளோட கோலை வந்து ஒரு நாள் ரீச் பண்ணுவோம் அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ மனோரமாஜியோட ஸ்டோரியிலையும் வந்து அதுதான் நானும் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் நீங்கள் நினச்சிட்ருக்க டோர் வந்து ஓப்பன் ஆகும், ஆனால் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிற வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ சொல்லிகிட்டே இருக்கும் போது கூட ஒருத்தவங்க டோர் திறந்து வராங்க. ஸோ எனிவேஸ் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நான் அங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரீம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தமிழ் எஃப்எம்மோட ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் நம்ம தமிழ் எஃப்எம் ஆப் இருக்குது, அங்கேயும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மீண்டும் நாளைக்கு 8 to 11 அன்புடன் நான் ப்ரியா எங்கூட கேட்க மறந்துடாதீங்க. இப்போ எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்
2: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பால் உற்பத்தியாளர்களின் நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் விலை லீட்டருக்கு 1 ரூபாயும் அரசு ஊக்கத்தொகை 2 ரூபாயும் உயர்த்தப்பட்டு இனி லீட்டருக்கு பால் 41 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் இன்று அறிவித்தார். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக 1 மாதத்துக்கு 30 கோடியும் 1 ஆண்டுக்கு 360 கோடியும் செலவாகும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். தஞ்சை, கோவை, நெல்லை, மதுரை மற்றும் விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அனைத்து MLAக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். தங்களது மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் வசதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி MLAக்கள் தங்களுக்கு உதவியாளர்களை நியமிக்க மாதம் 25,000 படி வழங்கப்படும். ஓட்டுநர், வாகன பராமரிப்பு, எரிபொருளுக்கு மாதம் 75,000 படி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க கல்லூரிகளுக்கு உத்தரவிட்டு பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை திரும்பப் பெறப்பட்டது. அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கும் கல்லூரி கல்வி ஆணையர் இது தொடர்பான சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இடதுசாரி காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டங்களில் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் அரசு கல்லூரிகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இது மாணவர்களின் அரசியல் பங்கேற்பை கண்காணித்து ஒடுக்கும் நடவடிக்கை என்று இந்திய மாணவர் சங்கம் கண்டனம் தெரிவித்தது. மாணவர்கள் போராடக்கூடாது என்ற கல்லூரி கல்வி இயக்ககத்தின் உத்தரவால் சர்ச்சை ஏற்பட்டது. மாணவர்கள் போராடக்கூடாது என்பது RSS அமைப்பின் சித்தாந்தமாகும் என்று மாணவர் சங்கம் தெரிவித்தது. முதலில் தனது பாசிச அரசியலை தொடங்க ஆழம் பார்த்துவிட்டு எதிர்ப்பு வந்ததும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு பின்வாங்குகின்றதா தாவிகா அரசு என்று திமுக MP கனிமொழி விமர்சித்துள்ளார். மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் கல்லூரி கல்வி ஆணையர் வெளியிட்ட சுற்றறிக்கையை கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு தாவிக்க அரசு திரும்ப பெற்றுள்ளது என்று அவர் ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் சர்ச்சைக்குரிய அறிக்கையும் வெளியாகி திரும்ப பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சீர்காழி மீனவர் சவுதியில் கொல்லப்பட்டது குறித்து அதிமுக இன்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிக்க மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் பேச அனுமதி அளிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். கவனஈர்ப்பு தீர்மானத்தை வழங்கி 5 நாட்களாகியும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றார். மீனவர் உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரக்கூட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். வெறும் ரீல்ஸ் வெளியிடும் அரசாகவே தாவிக்க அரசு செயற்படுகின்றது என்று EPS விமர்சித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: பிரதமரின் நிவாரண நிதியின் இருப்பு தொகை 8,452 கோடியாக உயர்ந்துள்ளது. நிவாரண நிதியின் 93% பணம் நிலையான வைப்பு தொகைகளில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் வட்டி மட்டும் 469.37 கோடியாகும். நன்கொடைகளை பொறுத்தவரை முந்தைய ஆண்டை விட 2024-25 ஆண்டில் குறைவடைந்துள்ளது. முந்தைய ஆண்டில் உள்நாட்டு நன்கொடை 681.81 கோடி ரூபாயாகும். இது 2024-25 ஆண்டில் 479.04 கோடியாக குறைந்துள்ளது. வெளிநாட்டு நன்கொடை முந்தைய ஆண்டு 1.13 கோடியாக இருந்தது. 2024-25 ஆண்டு 92.82 லட்சமாக குறைந்திருக்கின்றது. இந்நிலையில் PM கேர்ஸ் நிதியில் உள்ள 8,452 கோடி தொகை கிராமப்புற அரசு பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே கேள்வி எழுப்பியுள்ளார். கிராமப்புற பள்ளிகளில் குடிநீர், சாலை, இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டிய அவர், இந்த நிதியை பயன்படுத்தி புதிய பள்ளிகளை கட்டவும் ஏற்கனவே உள்ள பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை புதிய ரயில்வே வழித்தடங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் முசாபர்பூர், சீதாமர்ஹி, சோன்பர்சா பகுதிகளை இணைக்கும் 83 கிலோமீட்டர் நீளமுடைய 4 வழிச்சாலையை மேம்படுத்த 3,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது. மேற்கு வங்காளம், ஒடிசா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே அமைச்சகத்தின் 4 ரயில்வே திட்டங்களுக்கு 39,450 கோடி செலவில் மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 4 திட்டங்களும் 60 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஏறத்தாழ 6,448 கிராமங்களுக்கான இணைப்பை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை இந்த ஆண்டின் இறுதிக்குள் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அரசின் டிஜிட்டல் மாற்று திட்டத்தின் கீழ் இதற்கான பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று விளக்கம் அளித்தனர். டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஜனாதிபதி ஆய்வு செய்ததாகவும் இதற்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் விரிவான டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டமும் ஒன்றாகும்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தால் கண்டறியப்பட்ட ஏவுகணைகள் ஈரானில் இருந்து ஏவப்பட்டவை அல்ல என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கு பின்னால் ஈரான் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். குறித்த இரு ஏவுகணைகளும் ஈரானில் இருந்து ஏவப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் நிலவும் மோதலை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தியுள்ளது. உலக நாடுகள் பலவற்றின் விமான நிறுவனங்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கான சில விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன அல்லது மாற்றியமைந்துள்ளன. சில விமான சேவைகளை ரத்து செய்தும் மாற்றியமைத்தும் நடவடிக்கை எடுத்துள்ளன. விமான பயணிகள் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன் தங்களது விமானத்தின் சமீபத்திய நிலவரம் மற்றும் பயண நேரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ள நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் பஹ்ரைன் இடையே இயக்கப்படும் சில எதிஹாத் ஏர்வேஸ் விமானங்கள் திட்டமிட்டபடி வழக்கமான நேரத்தில் இயக்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கான விமான சேவைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் விமான நிலவர பக்கத்தில் விமானங்களின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தற்போது கிடைக்கவில்லை என்று காட்டப்படுகின்றது. கசக்ஸ்தானின் தேசிய விமான நிறுவனம் துபாய்க்கான விமான சேவை ரத்தினை மேலும் சில நாட்களுக்கு நீட்டித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ராணுவத்துக்கு எந்தவிதமான உதவியும் வழங்க வேண்டாம் என்று வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் ஆயுதப்படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவுவது அந்த நடவடிக்கைகளில் நேரடியாக பங்கேற்பதற்கு சமம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பாளர் என நாங்கள் கருதும் அமெரிக்க ராணுவத்துக்கு வழங்கப்படும் எந்த ஒரு உதவியும் அல்லது வசதியும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு சமமாகும் என்று ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை பணியாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ளிட்ட இத்தனை அதிக எண்ணிக்கையிலான ராணுவ விமானங்கள் அவை இருக்கும் நாடுகளின் அரசுகளுக்கு தெரியாமல் பிராந்திய ராணுவ தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது சாத்தியமில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளும் அமெரிக்கா நம்பகத்தன்மையற்றது என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஈரானை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு, மனித உரிமைகளை மீறுபவர் மற்றும் மத அடிப்படையிலான சர்வாதிகார நாடு என்று வர்ணிப்பது அந்த நாட்டுக்கு எதிராக தடைகள் மற்றும் போர் நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பை பாதுகாப்பின்மைக்கான காரணமாக பிராந்திய நாடுகள் கருத வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்களினால் அபார வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 ஓட்டங்களை பெற இலங்கை 284 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி 193 ஓட்டங்களை இரண்டாவது இன்னிங்ஸில் பெற்றுக் கொள்ள இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இலங்கை அணி 206 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேவ்தத் படிக்கல் தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒன்னும்
1: கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: se kese bude, je to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என்ன பெரிய அப்பாட்ட.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்குற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதாண்டா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹ, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: தமிழ் 89.4.
5: Macarena, Macarena, Macarena.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: தானே.
2: For details call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.